ஐயன் திரைப்படத்துக்காக பாடல் வைத்து காலை பொழுதில் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 43 நிமிடம் ஆயிக்கொண்டு ரசகனைகள் மனித கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நீர்படுத்துங்கள் 0312-775-3 அதே போல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று 0367-40-7-10-26 என்ற வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க, பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா சுந்தர் நிகழ்ச்சி உடைந்திருக்கிறாங்க, அன்பனுக்கு அழைப்பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தெல் தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா, என்ன நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க, இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அக்கறை பற்றி பப்டிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பூனாங்கிலிருந்து சஞ்சய் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேரளிலிருந்து ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஊர்குடவத்து தமிழ்நாடு தோட்டம் மார்முகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. கோவை பூக்கடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மணி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. வாழைச்சேனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அஜய் அகிலன் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா மற்றும் திருமான் ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவிலேயே என்றும் இனிய காலை நேர வணக்கம் அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நீங்கள் நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். ஜே எம் ரைஸ்வான் இருந்து கூட வேறுபடுந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா. தர்ணியகலை மெலிபோடியில இருந்து தினம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வசனம் கேட்கிற அனைவருக்கும் குட் மார்னிங் அக்கா. இன்னைக்கு என்னுடைய அன்பு அம்மாவுக்கு பர்த்டே, அவங்களுக்கும் விஷ் பண்ணுறேன் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அக்கா தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. வெடியில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மெஸ்கலியா பிரவுன் சிக்ல இருந்து அஜித் இருக்கிறாங்க, நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பூனகலிருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கொழும்பிலிருந்து ஸ்டீவன் ஸ்டைலஸ் இருந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும். உறவுகள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக ஹெட்டன்லேருந்து யசோத் வந்திருக்கிறாங்க. தேகலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக முருகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகாலந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வளமை போலவே நிகழ்ச்சி உடனிருக்கின்றேன். அக்கறை பற்று பள்ளிக்கூட இருப்பில் இருந்து அப்துல் காதர் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இசை மலையில் நனைந்து நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சி அருமையாக இருக்கின்ற வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு இலக்கம் 60 மெயின் ஸ்ட்ரீட் 400 அருணசுதன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்

பழிக்க ஆரம்பிக்கும் பாடுறது காதல்னா சும்மா இல்ல திரைப்படத்துக்காக உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல் வித்யாசாகர் இசையில் ஒலிக்கின்றது.

0: திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் யுவன் சங்கர் ராஜா பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கத்து சென்றிருக்கிறது. நேரம் காலை 6 மணி கடந்த 1 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை.

நாடு முழுவதும் 102.6 102.8 காலைப்பதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 8 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் அணிந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேர்படுத்துங்கள் 0312 775 0031 அதே போல 0312 775 111 இலக்கங்களுக்கு அழைப்பின் விலையகடி இணைந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம 0760407 1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். அதே போல பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் பாத்தீங்கன்னா வியோ இருந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு தங்கை யுவரஞ்சனி தன்னுடைய 29வது அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு கிணவர் பிரகாஷ் மற்றும் சாந்தி சந்தனமோகன் தங்கை இருவர் அதே போல தம்பி உற்சா உறவினர்கள் நண்பர்கள் சொன்னங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் இனிமையான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். வெடிஸ்கரத்தோடு இருந்து கேகாலை ராமையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் அன்பு மனைவி ஆரியமாலா சுரேஷ் விமான் மற்றும் ராஜேஷ் கமல் புனிதா கிஷான் சந்தோன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. மாத்திலிருந்து ரீனாஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகன ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. மட்டக்களப்பு இருதயபுரம் அனிதா இன்று தன்னுடைய அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதாக அம்மா சுந்தரலட்சுமி, அப்பா ஆனந்தகுமார், அக்கா யமுனா, உற்றா உறவினர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக அனிதா ஆனந்தகுமார் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். விஜயகுமார், தீபா, விதூரா, அதீரா, லக்ஷன், சாத்தான், தொண்டமான்புரம், கொட்டக்கலை சொந்தங்கள் அனைவரும் நிகழ்ச்சி உழிந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாவல பிடித்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் முறைமையான பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடியது இந்திரன் திரைப்படத்துக்காக.

வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. கொழும்பு 14 ஆட்டோ சரவணா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், அதாவது வாக்குறுதிகளை வழங்குவதற்கு முன்பதாக அந்த வாக்குறுதிகளை நம்மால நிறைவேற்ற முடியுமா அப்படின்றத நாங்க கருத்தில் கொண்டுதான் அந்த வாக்குறுதிகள் நாங்க பிறருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடயத்தையும் பகிர்ந்திருந்தாரு. ரொம்ப நன்றி சரவணா உங்களுடைய சிந்தனைக்கு. அதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எட்டியாந்தோட்டையிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. நம்மளுக்கான கொட்டுக்கா தண்ணிலிருந்து நிக்லஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களும் உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க, பெரிய நீலாவணி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைந்த வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. இதுவெளி இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் மா பாடல் தெரிவுகள் அருமை என்று பகிர்ந்து கொண்டு ஹெட் அண்ட் கேம்களிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. பசலியூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுமான இனிய காலை நேர வணக்கம் எங்கள் அன்பான தொகுப்பாளின் சிவானி. நான் புகவந்தலாவ பெரிய ஏற்பட மேற்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் சந்திரகுமார் சந்திரகுமார் வெளியிலோடு அம்மா அன்னலட்சுமி, மனைவி ராஜினி, மகன்களான ஹரி ஜெயராஜ் மற்றும் ஹரிஜன் சகோதரன் விஸ்வநாதன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்த கொடுமைக்கு. கொட்டக்கலை ட்ரைண்டன் சந்தியோக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. இதேவேளை வட்டக்குட விமலேந்தர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நாவலப்பட்டிலிருந்து ஸ்ரீநீலா வந்திருக்கிறாங்க. இன்று அட்டனை சேர்ந்த அமல் வேர்ஜினி ஆகியோரின் அன்பு மகள் அக்ஷிகா மேசி தன்னுடைய 13வது அகர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். இவரை வாழ்த்துவதாக அம்மா அப்பா தம்பி யூஜன் மற்றும் உறவினர்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக அட்டனது அமல் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மலர்ந்திருக்கும் இனிய காலை பொழுது அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக விளக்கம் 3 சப்பமல் கந்த பிரியங்கா வந்திருக்கிறாங்க. இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் அன்பு அத்தை மாலினியை அன்பு குடும்பத்தினரான மகன்மார் மருமகள்மார்கள் அதே போல பேர பிள்ளைகள் பிரமோத் மற்றும் பிரணவ் ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு குர்ஜா கிணந்து அசூது நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பாடத்தேவர்களாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாரு. நோஜகான், ரிக்கா, ஸ்ரீயாத் மற்றும் ரெய்னா குட்டி, ஷக்கிலா, ரிஸ்மியா ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. கந்தலைக்கு உவேதின் வந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சத்தார், அருள்மொழி, ஆட்டோ, விஸ்வநாதன் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாரு. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல் பழனி திரைப்படத்துக்காக.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. இன்றைய நாடும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்ற நான் இன்றென்றும் உங்கள் காற்றலியின் காதலி ஆர்ஜே சிவானி.

நேர்மையான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையை எடுத்துக் கொள்ள முடியும். இன்று செப்டம்பர் மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளடைவில் வந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பிரதான தலைப்புச் செய்திகளாக மட்டக்குழியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பான தகவல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டதுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்து நேற்றைய தினம் பத்திரிகைகளில் தொடர்பான செய்திகள் வெளிவந்திருந்தாலும் கூட கஞ்சா பாவித்து வாகனம் செலுத்திய சாரதியினால்தான் இவ்வகையான ஒரு விபத்து இடம்பெற்றிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் மூவர் பலியாக இருப்பதோடு 15 பேர் படுகாயமடைந்திருப்பதான தகவல்கள் பிரதான செய்திகளாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போலீசாருடைய விசாரணைகளை மையப்படுத்தியதாகவும் இந்த செய்திகள் இன்றைய தினம் வெளிவந்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அது தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்கலாம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் செய்திகள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி IMF பிரதிநிதிகளுடன் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். அதன் பொழுது அவர் தெரிவித்த கருத்து குறித்து இன்றைய தினம் பத்திரிகைகள் தகவல்களை வழங்கியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மாற்றத்துக்குரியோர் யுகத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்வதே எங்களுடைய நோக்கம் என்பதாக தற்போதைய பொருளாதார மேம்பாடு தொடர்பாக ஜனாதிபதி கருத்துரைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேசியிருக்கிறோம். அதுபோல மற்றொரு பிரதான விடயத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் மருத்துவ உத்தியோகத்தர் விடுதிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விடயத்தில் சுகாதார அமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார். அவரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அது குறித்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்று வழங்கப்பட இருக்கின்ற நியமனம் குறித்த ஒரு செய்தியினையும் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. வடக்கில் 350 சுகாதார உதவியாளர்களுக்கு இன்று நியமனம் வழங்கப்பட இருப்பதான தகவலையும் அந்த செய்தி கொண்டு வந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேசியிருக்கிறோம். பிரதமரை மையப்படுத்தியதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே எதிர்கால கல்வி சீர்திருத்தங்கள் குறித்தும் அவருடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டுவதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கிறோம். அதுபோல தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் பிரதானமான ஒரு பேசுபொருளாக மாறியது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவர் கைது செய்யப்பட்ட விடயம் பெரும்பாலானோருக்கு தெரிந்த விடயமாகவே இருக்கிறது. எனவே அதனையும் இன்றைய தினம் நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல இந்த ரயில்வே நிறுவனத்தினுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்த பல்வேறு செய்திகளும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக செய்திகளாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரயில்வே தொழிற்சங்க நடவடிக்கைக்கு பின்னால் முழு அரசியல் பின்னணி இருப்பதாக அமைச்சர் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதோடு இன்னும் பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றன. அதுபோலவே இன்றைய தினம் நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் விரிவாக ஆராயலாம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக ஜனாதிபதியோடு பெற்ற ஒரு கலந்துரையாடல் குறித்த செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் அது குறித்த செய்தி பிரதான செய்தியாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அடைந்திருக்கின்ற பொருளாதார ஸ்திரத்தன்மையினூடாக மாற்றத்துக்குரிய ஒரு யுகத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்வதை நோக்கம் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பதாக காலை முரசு பத்திரிகை தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த செய்திகள் பிரதான செய்திகளாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் இலங்கை பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மைக்கான பாதைக்கு வந்துள்ளமை அண்மைய பல பொருளாதார அளவுகோள்களினால் தெளிவாக இருக்கிறது என்றும் அந்த ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் நாட்டை மாற்றத்துக்குரிய ஒரு யுகத்தை நோக்கி கொண்டு செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அதேபோல் நாடு அடைந்திருக்கின்ற இந்த பொருளாதார வெற்றிகளை மக்களின் வாழ்க்கை தரத்தை இலகுப்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் பயன்படுத்துவதே அரசினுடைய இலக்கு என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய செயற்பாட்டு பிரதானி உடன் இடம்பெற்ற நேற்றைய வியாழக்கிழமை இடம்பெற்ற சந்திப்பின் பொழுதே ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த பிரதிநிதிகள் குழுவானது இலங்கையினுடைய நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் 7வது மீளாய்வு மற்றும் 2026-4 பிரிவுக்குட்பட்டு ஆலோசனை வழங்குவதற்காக இலங்கைக்கு வருகை தந்திருப்பதோடு அவர்கள் எதிர்வரும் 23 தேதி வரை கொழும்பில் தங்கியிருக்கிறார்கள். இலங்கை தற்போது அடைந்திருக்கின்ற சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் இங்கு
அவர்கள் பாராட்டு தெரிவித்ததோடு விசேடமாக அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளுதல், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட நிதி ஒழுங்கை பேணுவதற்காக கடந்த காலங்களில் இலங்கை பின்பற்றிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவன் பபாகர்ஜியோ இது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எட்டியிருக்கின்ற இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை தொடர்ந்தும் பேணி பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் அரசுக்கும் சர்வதேச நாணய நிதிக்கும் இடையே நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டம் ஒரு முக்கியமான அடித்தளத்தை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அண்மையில் இலங்கை முகம் கொடுத்த பாரிய இயற்கை அனர்த்தமான தித்வா அனர்த்த நிலைமைக்கு மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்த நிலைமை காரணமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட தாக்கத்துக்கும் பலமாக முகம் கொடுப்பதற்கு அந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை முக்கிய காரணியாக அமைந்தது என்றும் ஜனாதிபதி இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோல நடப்பாண்டில் இரண்டாவது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதத்தை 4.2% பேணிக் கொள்ள முடிந்தமையும் பொருளாதார வறுமைக்கு திரும்பியமைக்காக முக்கியமான சமிஞ்ஞையாகும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டதுடன், கடந்த 2 வருடங்களாக அரசாங்கம் வரி வருமானங்களை சேகரிப்பதில் காட்டிய செயற்திறனையும் இதன்பொழுது நினைவு கூர்ந்திருந்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் முக்கியமான காரணியாக விளங்கும் சமூக நலன்புரி வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அடைந்திருக்கின்ற முன்னேற்றம் குறித்தும் இதன்பொழுது கவனம் செலுத்தப்பட்டதுடன், மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை காரணமாக எரிசக்தி செலவுகள் தொடர்பில் மக்கள் முகம் கொடுக்க நேர்ந்திருக்கின்ற சிலமங்கள் குறித்தும் இதன்பொழுது பிரதானமாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருடைய செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரியபெரும, ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமித் ஹுலாங்கமோ, ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபான்சு உள்ளிட்ட பலரும் இதில் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தார்கள். இன்னும் பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் இதன் பொழுது கலந்துரையாடப்பட்டதான விடயங்களையும் நாங்கள் பிரதான செய்திகளாக அதனோடு காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மற்றொரு பிரதான செய்தியும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கடந்த காலங்களில் ஜனாதிபதி நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று விசாரமான பேரணிகளை நடத்தியிருந்தார். அது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதியினுடைய நாடளாவிய பேரணிகளுக்கு திடீர் பிரேக், வேகப்படுத்தாமல் இடைவெளி விட்டு நடத்த முடிவு என்பதாக தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரதான செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்க திட்டமிடப்பட்டிருந்த நாடளாவிய ரீதியிலான பகிரங்கு பேரணிகளுக்கு இடையிலான கால இடைவெளி அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்திருக்கின்றார். செய்தியாளர்களிடம் பேசிய பொழுதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தினுடைய 2 ஆண்டுகால பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வதை குறைக்கும் வகையில் ஜனாதிபதியின் பங்கேற்புடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 பேரணிகளை நடத்த தேசிய மக்கள் சக்தி ஆரம்பத்தில் திட்டமிட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி தற்போது அந்த கால அட்டவணையை திருத்தி அமைக்கவும் பேரணிகளுக்கு இடையிலான இடைவெளியை அதிகரிக்கவும் தீர்மானித்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் ஆரம்பத்தில் குறுகிய கால இடைவெளியில் பேரணிகளை நடத்த திட்டமிட்டிருந்தோம். இருப்பினும் அட்டவணை திருத்தப்பட்டதை தொடர்ந்து சில பேரணிகளில் முதலில் திட்டமிட்டதை விட பிந்தி நடத்தப்படலாம். அனைத்து பேரணிகளும் திட்டமிட்டபடி நடைபெறும். ஆனால் நெருக்கடியான கால அட்டவணைக்கு பதிலாக நீண்ட இடைவெளிகளுடன் இது நடத்தப்படும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது பகிரங்க பேரணிகளின் தொடரை செப்டம்பர் 6ஆம் தேதி களுத்துறையில் ஆரம்பித்தார். அதனைத் தொடர்ந்து அனுராதபுரம் மற்றும் புறநிரவி ஆகிய இடங்களிலும் பேரணிகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற விடயத்தினையும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில்தான் தற்பொழுது வடக்கில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான தகவல்களை மையப்படுத்தித்தான் செய்தியும் நாங்கள் அதனோடு செய்திகளாக இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக 185 மில்லியன் ரூபாய் செலவில் கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் மருத்துவ உத்தியோகத்தர் விடுதிக்கு அடிக்கல், சுகாதார அமைச்சர் வடக்கு ஆளுநர் பங்கேற்பு என்பதாக அதற்கு காலை முரசு பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மருத்துவமனையினுடைய வளர்ச்சி கட்டடங்களை அமைப்பதோடு முடிவடைந்ததில்லை, மருத்துவ சேவையினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அதற்கேற்ப மருத்துவமனையினுடைய உட்கட்டமைப்பும் தொடர்ந்து முன்னேற வேண்டும். அதைவிட முக்கியமாக மருத்துவமனையின் மீது மக்கள் நம்பிக்கை வளர வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் இதன் பொழுது தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையினுடைய மருத்துவ உத்தியோகத்தர்களுக்கான புதிய விடுதிக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை மாலை நடைபெற்றிருந்தது. 185 மில்லியன் ரூபாய் செலவில் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடை நிதியின் கீழ் நிர்மாணிக்கப்பட இருக்கின்ற இந்த விடுதி மருத்துவ உத்தியோகத்தர்கள் தாங்கள் பணியாற்றும் மருத்துவமனைக்கு அருகிலேயே பாதுகாப்பானதும் வசதியானதுமான தங்குமிட வசதியை பெற்றுக் கொள்ளும் வகையில் இது அமைக்கப்பட இருக்கிறது. மருத்துவ சேவைகளை வழங்கும் போது மருத்துவ
உத்தியோகத்தர்கள், குறிப்பாக தமது குடும்பங்களை விட்டு தொலைதூர பகுதிகளிலிருந்து வந்து பணியாற்றுவோர் உரிய தங்குமிட வசதிகளை பெற்றிருப்பது அவர்களுடைய மனநிறைவுக்கும் சேவையினுடைய தொடர்ச்சிக்கும் முக்கியமானதாக என்பதாகவும் ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாணத்தில் மாவட்ட பொது மருத்துவமனைகள் மாகாண சபை நிர்வாகத்தின் கீழ் இயங்குவதால் அவற்றின் தேவைகள் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகமாக உள்ளது என்றும் ஆளுநர் தற்பொழுது குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மத்திய சுகாதார அமைச்சு வடக்கு மாகாண மருத்துவமனைகளுடைய தேவைகளில் கவனம் செலுத்தி வருவது முக்கியமான ஆதரவாக அமைவதாகவும் தெரிவித்திருந்தார். வடக்கு மாகாண சுகாதார தேவைகள் தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை வெறுமனே ஒரு மாகாணத்தின் கோரிக்கையாக கருதாமல் மக்களின் சுகாதார உரிமையுடன் தொடர்புடைய தேவைகளாக கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் செயற்பட்டு வருகிறார் என்று தெரிவித்த ஆளுநர் அவருக்கு தனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்திருந்தார். ஒரு மருத்துவமனையினுடைய தேவைகள் கட்டணம் ஒன்றை அமைப்பதோடு நிறைவடையாது என்று தெரிவித்த ஆளுநர் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்தல், சிகிச்சை பிரிவுகளுடைய விரிவாக்கம் மற்றும் மருத்துவ தேவைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப மருத்துவமனையினுடைய உட்கட்டமைப்பும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையினுடைய மருந்து களஞ்சியத்துக்காக 35 மில்லியன் ரூபாய் மாகாண அபிவிருத்தி நன்கொடை நிதியின் கீழ் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஆளுநர் தெரிவித்திருந்தார். மேலும் அண்மையில் மருத்துவமனையினுடைய இயன்முறை மருத்துவ சிகிச்சை பிரிவுக்கான புதிய கட்டடம் தொடர்பில் நோயாளர் நலன்புரி சங்கத்தால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே எதிர்காலத்தில் சிகிச்சை பெறும் மக்களுடைய எண்ணிக்கை மற்றும் இன்னும் பல விடயங்கள் குறித்தும் அதிகமாக அவதானம் செலுத்தப்படும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்ததையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கடந்த வாரங்களிலும் கூட இவ்வகையான பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக அனுராதபுரம் அதுபோல திருகோணமலை போன்ற பிரதேசங்களிலும் கூட இவ்வகையான வைத்தியசாலைகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தமை பிரதானமான அம்சமாக அமைந்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த வேலை திட்டங்கள் இப்பொழுதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இந்த வகையான வேலை திட்டங்களை கருத்தில் கொண்டு சிறிய அளவிலான கட்டணம் ஒன்றை விட எதிர்காலத்துக்கு தேவைக்கும் ஏற்றவாறு அடுக்குமாடிகளை கொண்ட விரிவான கட்டடத்தை அமைப்பதே பொருத்தமானது என்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த ஆண்டுக்கான ஒதுக்கீட்டில் இந்த பணியை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர் ரகுராமன் தலைமையிலான குழுவினரால் முற்றிலும் இலவசமாக செயற்கை கருவூட்டல் சிகிச்சை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றும் ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்த சிகிச்சையை பெற்ற ஒரு தாய் தற்போது கர்ப்பம் தரித்திருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே குறைந்த வளங்களை கொண்ட சூழலிலும் மருத்துவ அறிவு, அர்ப்பணிப்பு மற்றும் சேவை மனப்பான்மை ஒன்றிணைந்தால் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சிறப்பான சேவைகளை வழங்கி வரும் மருத்துவக் குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்த ஆளுநர் அவர்களுக்கு தேவையான ஆதரவை சுகாதார அமைச்சர் தொடர்ந்தும் வழங்க வேண்டும் என்றும் இதன் பொழுது கேட்டுக் கொண்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்நிகழ்வில் இன்னும் பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அதனோடு இணைந்ததாக அமைச்சர் நலிந்த ஜாதிசவும் இங்கு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மருத்துவ உத்தியோகத்திற்கான விடுதிக்கான அடிக்கல் நடுகை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மாகாண பெண்கள் சிறப்பு மருத்துவமனை மற்றும் செயற்கை கருவூட்டல் சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச வடக்கு மாகாண ஆளுநர் நவீத நாயகன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து பார்வையிட்டிருந்தார்கள். பின்னர் மருத்துவ நிபுணர்களுடன் கலந்துரையாடலும் இடம்பெற்றது. இதன் பொழுது கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையுடைய ஆளுநர் தேவைகள் தொடர்பில் விரிவாக விளக்கம் அளிக்க எதிர்வரும் காலத்தில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான ஆளுநரை நியமிக்க முடியும் என்றும் சுகாதார அமைச்சர் இதன் பொழுது தெரிவித்திருந்த கருத்துக்களையும் அதனோடு இணைந்த செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதானமான ஒரு செய்தியாக இன்றைய தினம் அந்த செய்தி பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல மற்றொரு செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. வவுனியாவில் தாதியர் விடுதிக்கு அடிக்கல் சுகாதார அமைச்சரினால் நாட்டப்பட்டது என்பதான ஒரு செய்தியையும் காலை முரசு பத்திரிகை தந்திருக்கின்றது. வவுனியா பொது வைத்தியசாலையுடைய புதிய தாதியர் விடுதிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தலைமையில் நேற்று இடம்பெற்றிருந்தது. வவுனியா வைத்தியசாலையினுடைய 4 மாடிகளை கொண்ட இந்த விடுதிக்கான மாகாண குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியாக 114.9 மில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்வில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்ட சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் கட்டடத்துக்கான அடிக்கலை நாட்டி நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சிறுவர் மருத்துவ விடுதிக்கான பூங்கா ஒன்றையும் அவர் திறந்து வைத்திருந்தார். இந்த நிகழ்வில் இன்னும் பலரும்
கலந்து கொண்டிருந்த அறுவடையங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கில் 350 சுகாதார உதவியாளர்களுக்கு இன்று நியமனம் என்பதான ஒரு செய்தியையும் காலை முரசு பத்திரிகை பிரசுரித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த ஒரு பிரதான செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது குறித்து இப்பொழுது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வடமாகாண சுகாதார சபையை வலுப்படுத்தும் நோக்கில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 350 சுகாதார உதவியாளர்களுக்கான பணி நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளின் ஜெயதிச மற்றும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோர் தலைமையில் இடம்பெற இருக்கிறது. மத்திய அரசின் வழிகாட்டலில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 45 சுகாதார உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கும் 5 பேர் யாழ்ப்பாணம் தாதியர் பாடசாலையிலும் இணைக்கப்பட இருக்கிறார்கள். அத்துடன் வடமாகாண சபையின் கீழ் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 300 பேர் மாகாணத்தில் உள்ள ஏனைய வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட இருக்கிறார்கள். இலவச சுகாதார சேவையின் தரத்தை உயர்த்தவும் நோயாளி பராமரிப்பு சேவைகளை தடையின்றி முன்னெடுக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் முதற்கட்டமாக மேல் மாகாணம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு 1860 சுகாதார உதவியாளர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா, மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன், வைத்தியர் செல்லத்தம்பி திலகநாதன், வடமாகாண பிரதம செயலாளர் மற்றும் வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்வார்கள் என்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான பல்வேறு நிகழ்வுகள் இன்றைய தினம் இடம்பெறுவதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்திக்கும் பத்திரிகைகள் தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதமரை மையப்படுத்தியதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான இடம்பெற்றிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த செய்திகள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். தினகரன் பத்திரிகையுடைய 3 பக்கத்தில் அது குறித்த ஒரு செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் பகிடிவதை விசாரணைகள், பகிடிவதையை கட்டுப்படுத்துவதில் பல்கலைக்கழகங்களுக்கு நெறிமுறை ரீதியான பொறுப்புண்டு என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் பல்கலைக்கழகங்கள் இடம்பெறும் பகிடிவதைகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று உயர்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். பல்கலைக்கழகங்கள் இது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் கீழ் இயங்கும் உயர் கல்வித்துறைக்கான உபக்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் இந்த குழு கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறையில் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் நிலவுகின்ற வெற்றிடங்களை நிரப்புதல் மற்றும் பகிடிவதை சம்பவங்கள் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய விசாரணைகள் குறித்து இதன்பொழுது விரிவாக கலந்துரையாடப்பட்டது என்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்தினை நேற்றைய தினம் தெரிவித்திருந்ததையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருக்கிறது. அதுபோல பல்கலைக்கழகங்களில் பகிடிவதையை கட்டுப்படுத்துவதில் பல்கலைக்கழகங்களுக்கு நெறிமுறை ரீதியான பொறுப்பு இருப்பதாகவும் பிரதமர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். அதுபோல இந்த பகிடிவதைக்கு உள்ளாகின்ற மாணவர்கள் தமது முறைப்பாடுகள் தொடர்பில் பல்கலைக்கழகங்களில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் செயல்முறைகள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படும் என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் உறுதிப்பட சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரோடு இணைந்த மற்றொரு செய்தியும் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை தந்திருக்கிறது. ஜெர்மன் பாராளுமன்ற பிரதிநிதிகள் பிரதமர் ஹரணியுடன் கலந்துரையாடல் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்திருக்கின்ற ஜெர்மன் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழுவிற்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவ கொண்டையிலான சந்திப்பு ஒன்று நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றிருந்தது. இலங்கைக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவுகின்ற ராஜதந்திர உறவுகளுடைய வளர்ச்சியினையும் பிரதமர் இதன்போது பாராட்டியிருந்தார். எதிர்வரும் இலங்கை வர்த்தக மற்றும் முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியில் கலந்து கொள்ளுமாறு ஜெர்மன் வர்த்தக சமூகத்தினருக்கும் இதன்பொழுது பிரதமர் ஹரணி அழைப்பு விடுத்திருந்தார். இலங்கையினுடைய சக்தி மாற்றம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்திக்கான இலக்குகள் தொடர்பில் கலந்துரையாடிய பிரதிநிதிகள் குழு சக்தி சேமிப்பு முறைகள், மின்சக்தி முறைமைகளை நவீனமயமாக்குதல், காற்றாலை சக்தி மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளை மின்சாரமயமாக்குதல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது என்பதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற கல்வி மறுசீரமைப்புகள் தொடர்பில் விளக்கமளித்த பிரதமர் ஹரணி குறிப்பாக தொழிற்கல்வியை வலுப்படுத்தல் மற்றும் கனிஷ்ட 2 நிலை கல்வி மட்டத்திலிருந்து தொழிற்பயிற்சி வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பிலும் விளக்கம் அளித்திருந்தார். இதன்போது ஜெர்மனியில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும் இரட்டை பாதை தொழிற்கல்வி முறைமை இலங்கைக்கும் சிறந்த முன்மாதிரியாக அமைய முடியும் எனவும் பிரதமர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். பாலினம், சமூக உள்ளிருப்பு, அத்துடன் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றை முன்னேற்றுவதற்காக இலங்கையின் அணுகுமுறைகள் தொடர்பிலும் இரு தரப்பினருக்கும் இடையில் கருத்துக்கள்
விடைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடைகள் குறித்து நாங்கள் விரிவாக பேசலாம் இந்த விளம்பர விடையின் பின்னர்.

புலம்பெயர் இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். பல்வேறு முக்கியமான விடயங்கள், அதாவது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட முக்கியமான விடயங்கள் குறித்து நாங்கள் அவதானம் செலுத்தியிருந்தோம். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்து கவனம் செலுத்தியிருக்கின்றோம். இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது அமைந்திருக்கிறது. மட்டக்குழியில் கோர விபத்து, வாகனங்கள் சேதம், மூவர் பலி, போதையில் சாரதி கைது, விசாரணையில் அதிர்ச்சி, காரின் வேகம் சுயமாக அதிகரித்ததா, பொறியியல் பரிசோதனைக்கு அனுமதி கோருகிறது போலீஸ் என்பதாக அதற்கு உபத்தரைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை அவ்வாறு தந்திருக்கின்றார். அதேவேளை ஏனைய பத்திரிகைகளும் இதுகுறித்த பிரதான செய்திகளை தந்திருக்கின்றன. மட்டக்குழியில் மூவரை பலிகொண்ட கோர விபத்து, சாரதி கஞ்சா பயன்படுத்தியவை அம்பலம், 30ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்பதாக வீரகஸ்ரீ பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த செய்தி குறித்து நாங்கள் இப்பொழுது விரிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பிரதானமான ஒரு செய்தியாக இன்றைய தினம் இந்த செய்தியை பத்திரிகைகளில் இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையிலும் இது குறித்த செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது. கஞ்சா பாவித்து வாகனம் செலுத்திய சாரதி, மட்டக்குழி விபத்தில் மூவர் பரிதாப பலி, 15 பேர் படுகாயம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. மட்டக்குழி பெர்குசன் சந்தையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கோர விபத்தில் இதுவரை மூவர் உயிரிழந்திருப்பதோடு காயமடைந்தவர்கள் 15 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாகவும், அதில் மூவர் சிகிச்சையின் பின் வெளியேறியிருப்பதாகவும், மேலும் 9 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. விபத்தை ஏற்படுத்திய மட்டக்குழியை சேர்ந்த 52 வயதான வாகன சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் கஞ்சா போதைப் பொருள் அருந்தியிருந்தமையை போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட காரின் சாரதி எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் நேற்று 17ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து எவ்வாறு நடந்தது என்பது குறித்து பல்வேறு தரப்புகளிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. வத்தலை பகுதியில் இருந்து அதிவேகத்தில் வந்து அதிசொகுசு வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பெர்குசன் சந்தையில் நேற்று முன்தினம் இரவு 8:30 அளவில் 3 முச்சக்கர வண்டிகளில் முதலில் மோதியிருக்கிறது. பின்னர் 3 மோட்டார் சைக்கிள்களையும் மோதி தள்ளி மேலும் 1 முச்சக்கர வண்டியையும் தொடராக மோதியிருக்கிறது. உயிரிழந்தவர்கள் கிராண்ட்பாஸ் மற்றும் மட்டக்குழி பகுதியை சேர்ந்த முறையே 44 மற்றும் 64 வயதுடையவர்கள் என தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் தொடர்பில் மட்டக்குழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறித்த வீதியில் வேகமாக வாகனம் செலுத்த முடியாது, எப்போது வாகனங்கள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு இடம். இந்த வாகனம் அதிவேக நெடுஞ்சாலையில் செல்லும் வேகத்தில் வந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பிரிதொரு வாகனத்தின் முன்னால் பொருத்தப்பட்டிருந்த கேமராவிலும் இந்த கோர விபத்தினுடைய காணொலியும் வெளியாகியிருக்கிறது. அதில் வீதியில் நின்று கொண்டிருக்கும் பெண் மீது வாகனம் மோதுவது தெளிவாக பதிவாகியிருப்பதையும் போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மட்டக்குழி போலீசார் இத்தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே முக்கியமான ஒரு விடயமாக இது நேற்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டிருந்த ஒரு விடயமாக வெளியாக இருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே எதிர்கின்ற வாரங்களில் எதிர்வந்த காலங்களில் தொடர்பான இவ்வகையான விபத்துக்களை தடுப்பதன் நோக்கமாக கொண்டே போலீசார் பல்வேறு விடயங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதன்போது விரைந்து செயற்பட்ட பிரதேசவாசிகள் காயமடைந்த 13 பேரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர். எனினும் படுகாயமடைந்த 3 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிராண்ட்பாஸ் மற்றும் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்தவர்களாகவே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். அதுபோல நேற்றைய தினம் சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து மன்றில் விசாரணை அதிகாரிகள் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த நீதவான் இதுவரை 30ஆம் தேதி வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார் என்பதாகவும் அந்த செய்தி வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் ஒரு விபத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ஒன்று பிரதான செய்தியாக இடம்பிடித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த செய்தி குறித்தும் இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தென்மராட்சி விபத்தில் ஓய்வு நிலை ஆசிரியர் பரிதாப உயிரிழப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கெட்பேலி கிழாலி வீதியில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற விபத்திலேயே வாறு ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். நேற்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் 65 வயதான ஓய்வு நிலை ஆசிரியர் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கிறார். கட்டடப் பொருட்களை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று ஓய்வு பெற்ற ஆசிரியர் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. இந்த விபத்தில் உசன் பகுதியைச் சேர்ந்த 65 வயதான சி சிவகரன் என்ற ஓய்வு நிலை ஆசிரியரை உயிரிழந்திருக்கிறார். அவருடைய சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு செய்தியும் பிரசுரமாகிறது. கொழும்பில் ஓட்டோ சாரதி சுட்டுக் கொலை என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. காலை முரசு பத்திரிகையில் கொழும்பு தெமட்டகொட பகுதியில் உள்ள கழுப்பாலம
அருகில் நேற்று வியாழக்கிழமை மாலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஓட்டோ சாரதியே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். படுகாயமடைந்தவர் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபரை கண்டறியவும் சம்பவத்துக்கான பின்னணியை துப்பு துளக்கவும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு செய்தியை நாங்கள் காணலாம். அடுத்ததாக தமிழன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின் வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 1025 கைதிகள் உயிரிழப்பு தடுப்பு காவலின் போது நிகழ்ந்ததாக ஐநா சபைக்கு அறிக்கையை சமர்ப்பிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கையில் மீண்டும் மீண்டும் இடம்பெற்ற சிறைச்சாலை படுகொலைகள் தொடர்பில் முழுமையான பொறுப்பு குரல் கிடைக்கவில்லை. சிறைச்சாலைகள் அவற்றின் கொள்ளளவை விட 300% அதிகமாக நெரிசல் அடைந்திருக்கின்றன. சித்திரவதை கட்டாய காணாமல் போதல் மற்றும் கைதிகளின் குடும்பத்தினர் சட்டத்தடைகள் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினருக்கு அணுகல் கட்டுப்படுத்தப்படுதல் தொடர்பிலான பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் கடந்த 5 ஆண்டுகளில் தடுப்பு காவலில் இருந்த நிலையில் 1021 கைதிகள் உயிரிழந்துள்ளதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. சிறைச்சாலைகளில் மீண்டும் மீண்டும் இடம்பெறும் வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உண்மையான பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கும் இலங்கை மீது அழுத்தங்களை கொடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை நாம் கேட்டுக் கொள்ளவும் அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய 63rd அமர்வில் நேற்று முன்தினம் 16ஆம் தேதி உண்மை நீதி இழப்பீடு மற்றும் மீள் நிகழாமைக்கான உத்தரவாதங்களை மேம்படுத்தல் தொடர்பான சிறப்பு அறிக்கையாளருடன் இடம்பெற்ற ஊடாடும் கலந்துரையாடலில் சட்டத்தரணி பிரபோத ரத்நாயக்கவால் முன்வைக்கப்பட்ட வாய்மொழி அறிக்கையில் பெக்ஸ் ரொமனா அமைப்பும் கைதிகளின் உண்மைகளை பாதுகாப்பதற்கான குழுவும் இணைந்து மறுப்பு மனப்பான்மை இடைக்கால நீதியின் அனைத்து தூண்களையும் பலவீனப்படுத்துவதனுடைய பின்னடைவு மற்றும் மீண்டும் இடம்பெறும் உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் என்பதை சுட்டிக்காட்டும் சிறப்பு அறிக்கையாளரின் அறிக்கையை வரவேற்கின்றன. இது இலங்கைக்கு மிகவும் பொருந்தக்கூடிய விடயமாகும் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. வெலிக்கடை சிறைச்சாலையில் 1983 53 தமிழ் அரசியல் கைதிகளும் 2012 27 கைதிகளும் கொல்லப்பட்டனர். மகர சிறைச்சாலையில் 2020 22 கைதிகள் கொல்லப்பட்டனர். 2026 ஜூலை மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 32 கைதிகள் மற்றும் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இதுபோன்று மேலும் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த குற்றங்கள் எதற்கும் இதுவரை பொறுப்பு கூறல் இல்லை என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் காவலில் இருந்த நிலையில் 1021 கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த ஜூலை மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறையை தொடர்ந்து கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட பின்னர் சித்திரவதைகள் இடம்பெற்றதாகவும் அதன் விளைவாக மரணங்கள் ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலைகளில் இருந்து குறைந்தது 6 கட்டாய காணாம போதல் சம்பவங்கள் அல்லது சில மாதங்களுக்கு பின்னரே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடும்பத்தினர் சட்டத்தரணைகள் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினருக்கான அணுகல் தன்னிச்சையான முறையில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2026 ஆகஸ்ட் மாத நிலவரப்படி இலங்கையினுடைய சிறைச்சாலை அவற்றின் கொள்ளளவை விட 300% அதிகமான நெரிசல் அடைந்திருக்கின்றன. மேலும் 72% அதிகமாக கைதிகள் வழக்கு விசாரணையை எதிர்பார்த்து தடுத்து வைக்க விடயமும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு போர் முடிவடைந்து 17 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற நிலையிலும் 10 அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களை விடுவிப்பதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் இருந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி கைதிகளுக்கான விசேட வசதிகள் இல்லை. அதேவேளை நேர்பால் இருப்பு கைதிகள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகின்ற அபாயத்தில் இருக்கிறார்கள். எனவே கடந்த காலத்திலும் அண்மை காலத்திலும் இடம்பெற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கும் சிறைச்சாலைகளில் மீண்டும் வன்முறை இடம்பெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இலங்கை அரசாங்கத்துடன் ஈடுபாட்டு செயற்பாடுமாறு உறுப்பு நாடுகளையும் ஐக்கிய நாடு அதிகாரிகளையும் நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் என்பதாகவும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பிரதானமான விடயங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் நேற்று கைது. இம்மாதம் 29ஆம் தேதி வரை விளக்கம் அறியவில்லை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் ரேணுக பெரியராவை எதிர்வருகின்ற 29ஆம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு
கொழும்பு பிரதான நீதிவான் அசாங்கேஸ் போதரகம நேற்று உத்தரவிட்டிருக்கின்றார். கைதான சந்தேக நபர் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதானமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. சமூக வலைதளங்களிலும் முக்கியமான பேசு பொருளாக இந்த செய்தி மாறியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்வைத்த காரணங்களை பரிசீலித்திருக்கின்ற நீதிவான் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் சேவையில் ஈடுபடுவதற்காக சட்டவிரோதமான முறையில் 56 பயணிகள் சேவை அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பிலேயே தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுடைய முன்னாள் தலைவர் ரேணுக பெரேரா கைது செய்யப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். பொதுஜன பெருமனவினுடைய சிரேஷ்ட உறுப்பினரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவருமான ரேணுக பெரேராவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் நேற்று வியாழக்கிழமை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாகத்தான் இவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அரவிந்த மனைவியின் பிடியானை பாபஸ் என்பதான் ஒரு செய்தியையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருக்கின்றன. அரவிந்த டிசில்வா மற்றும் அவருடைய மனைவி பிரியங்கா அனுஷ்கா விஜயநாயக்க ஆகியோருக்கு எதிராக நேற்று முன்தினம் பிறப்பிக்கப்பட்ட கைது உத்தரவை கோட்டை நீதிவான் பசன் அமரசேன நேற்று மீள பெற்றிருக்கிறார். இருவரும் நீதிமன்றில் ஆஜராக தவறியமைக்கான காரணத்தை அவர்களது சட்டத்தரணிகள் முன்வைத்ததை அடுத்து இவ்வகையான ஒரு விடயம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையே பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி சட்டத்தரணி நலின் லத்துவஹெட்டி நீதிமன்றில் வெளிப்படுத்தியதை அடுத்து நீதிவானால் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரவிந்த டி சில்வாவினுடைய தாயார் உயிரிழந்த நிலையில் அவருடைய இறுதிக்கிரியைகள் நேற்று முன்தினம் 16 தேதி இடம்பெற்றதால் இருவராலும் நீதிமன்றில் ஆஜராக முடியவில்லை என சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறார். மறைந்த கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க தொடர்பான வழக்கில் அரவிந்த டி சில்வாவும் அவரது மனைவியும் பிணை பொறுப்பாளர்களாக கையெழுத்திட்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கா நியாயலயன்ஸ் நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் வழக்கில் பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க இரண்டாவது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயங்களாக அமைந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்னும் பல செய்திகள் இதனோடு இணைந்த செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. வசந்த கருணாகோட யோசித்த ராஜபக்சவை வழக்குக்கு முந்தைய விசாரணைக்கு அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு என்பதாக தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தியினை தந்திருக்கிறது. கருணாகோட யோசித்த மீதான வழக்கு அக்டோபர் 13 தேதிக்கு ஒத்திவைப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகோட மற்றும் யோசித்த ராஜபக்சே ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13 தேதி விசாரணைக்கு முன்னரான ஒன்று குழலுக்கு அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் வகையான உத்தரவை பிறப்பித்திருப்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரபிரத்ன முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிணையில் உள்ள பிரதிவாதிகள் இருவரும் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்தார்கள். இப்போது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகோட சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ வழக்கில் சாட்சியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற சில அறிக்கைகளின் முழுமையான பிரதிகள் எதிர்த்தரப்புக்கு வழங்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார். யோசித்த ராஜபக்சே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட சில ஆவணங்கள் தெளிவாக இல்லை எனவும் அவற்றில் தெளிவான பிரதிகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ருவினி விக்ரம பிரதிவாதிகள் கோரும் சில ஆவணங்கள் மேல் நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டிருப்பதனால் அவற்றை வழங்க முடியாது எனவும் ஆணைக்குழுவிடம் உள்ள ஆவணங்களை வழங்க முடியும் எனவும் மன்றில் கூறப்பட்டிருந்தார். விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி நீதிமன்றின் பொறுப்பில் இருக்கின்ற பிரதிவாதிகள் கோரிய ஆவணங்களை நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கு உட்பட்டு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் ஏனைய தொடர்புடைய ஆவணங்கள் காணப்பட்டால் அவற்றையும் பிரதிவாதிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறார் என்ற விடயமும் அதில் பிரதானமான விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்த இருக்கின்றோம். குறிப்பாக இந்த புகையிறது நிலைய அதிபர் சங்கத்தினரால் பணிப்புறக்கணிப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பணிப்புறக்கணிப்பு தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்திருக்கிறார்கள். இது குறித்த செய்திக்கு நாங்கள் அடுத்ததாக முக்கியத்துவம் வழங்கலாம் இந்த விளம்பரடி உடையின் பின்னர்.

பிரதமர் இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்த்திருக்கின்றோம். பிரதான செய்தியாக அடுத்ததாக ஒரு செய்தி நாங்கள் காண இருக்கின்றோம். வீரக சிற்பத்தினுடைய பிரதான புகைப்படம் இதனை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது. புயர்ந்த நிலைய அதிபர் சங்கத்தினர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டமையினால் மட்டுப்படுத்தப்பட்ட ரயில் சேவைகளை நேற்று இடம்பெற்றது. இதனையடுத்து சேவையில் ஈடுபட்ட ரயில் ஒன்றில் அதிக அளவிலான பயணிகள் இயந்திர பகுதியில் நின்று பயணித்தபோது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் பிரதான புகைப்படமாக இன்றைய தினம் வீரக சிற்பத்திரிகையில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயம் குறித்து பல்வேறு தரப்பினரும் தற்பொழுது அவதானம் செய்திருக்கின்ற நிலையில்தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் பணிப்புறக்கணிப்பை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், ரயில்வே தொழிற்சங்கங்களிடம் தொழில் பிரதி அமைச்சர் கோரிக்கை என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய 6 பக்கத்தில் ஒரு செய்தியாக பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணலாம். தொழிலாளர்கள் தங்களுடைய தொழில் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான உரிமையை அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. இருப்பினும் ரயில்வே ஊழியர்கள் தற்போதைய பணிப்புறக்கணிப்பை கைவிட்டு பேச்சுவார்த்தை மற்றும் இணக்கப்பாட்டின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வான முன்வர வேண்டும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ரயில்வே ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையிலும் ஈடுபடுவதற்கு முன்னர் பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி எழுத்து மூலம் அறிவித்து உரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். பணிப்புறக்கணிப்பு என்பது தொழிலாளர்களுடைய இறுதி ஆயுதமாகும். முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் சமூகத்தில் முன்னிலையில் நியாயப்படுத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தொழிற்சங்க இயக்கத்தையே மக்கள் நிராகரிக்கும் நிலை ஏற்படலாம் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய பணிப்புறக்கணிப்பு தொடர்பாக எந்த ஒரு தொழிற்சங்கமும் தொழில் அமைச்சுக்கு முறையான அறிவித்தலை வழங்கவில்லை, அமைச்சின் தலையீட்டையும் கோரவில்லை. உயர் அதிகாரி ஒருவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தால் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைத்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் நவீனமயப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் மின்சார ரயில் சேவையை அறிமுகப்படுத்துவதற்கும் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிப்புறக்கணிப்பு தனிநபருக்கு எதிரானது என கூறப்பட்டாலும் இறுதியில் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பெருமளவில் அசௌகரியங்களை எதிர்கொள்கிறார்கள். அரசியல் நோக்கங்களுக்காக பணிப்புறக்கணிப்பு பயன்படுத்தப்படாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாண தொழிற்சங்கங்கள் முன்வர வேண்டும். தொழில் அமைச்சு மத்தியஸ்தம் வகித்து தேவையான தலையீடுகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறது என்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் பொறுப்புடன் செயற்படுமாறும் அவர் இதன் பொழுது வேண்டுகோள் விடுத்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல பொது முகாமையாளரை பதவி நீக்க முடியாது என்பதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் கூறுகிறார் என வீரகசிரி பத்திரிகை முதற் பக்கத்தில் ஒரு செய்தியையும் தந்திருக்கிறது. பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடும் தொழிற்சங்கத்தினரின் கோரிக்கைக்காக புகையிரத திணைக்கள பொது முகாமையாளரை பதவி நீக்க முடியாது, அரசியல் நோக்கத்தை முன்னிலைப்படுத்திய பணிப்புறக்கணிப்புக்கு அடிப்பணிய போவதில்லை என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கின்றார். இவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி தினகரன் பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருந்தது. ரயில்வே தொழிற்சங்க நடவடிக்கைக்கு பின்னால் முழு அரசியல் பின்னணி என்பதாக அந்த விடயம் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவரால் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவர் இதன் பொழுது கருத்துரைத்திருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. குறிப்பாக புகையிரத தொழிற்சங்கத்தினுடைய பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக ஊடகங்கள் தான் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அவ்வாறு எதுவும் தெரியவில்லை. புகையிரதங்கள் வழமை போல் சேவையில் ஈடுபடுகின்றன. புகையிரத நிலையங்களில் பயணச்சீட்டு விநியோகிக்கப்படுவதில்லை. ஆகவே பயன்

பணியாளர் அரசு அதிகாரி, ஒரு தரப்பினர் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுவதால் அரசு அதிகாரியை பணி நீக்க செய்ய முடியுமா, அவர் மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் காணப்படுமாயின் அதனை அரசு சபையில் ஆணைக்குழுவில் முன்வைக்கலாம், பணி புறக்கணிப்பில் ஈடுபடும் இந்த தொழிற்சங்கத்தினர் அண்மையில் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார்கள், சமகி புகையிரத சபை சங்கம், பொதுஜன புகையிரத சங்கம், இந்த சங்கங்கள் தான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஒரு தரப்பினர் அரசியல் போராட்டங்களுக்காக புகையிரத திணைக்கள பொது முகாமியாளரை பதவி நீக்க முடியாது, ஏதேனும் பிரச்சனைகள் காணப்படுமாயின் தொழிற்சங்கத்தினர் உரிய தரப்பில் முறைப்பாடு அளித்து தாபன விதிக்கோவைக்கு அமைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம், புகையிரத சேவையை பாதுகாப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிடுகிறார்கள், அவ்வாறாயின் ஏன் கடந்த காலங்களில் போராட்டத்தில் ஈடுபடவில்லை, புகையிரத சேவையை மறுசீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அவற்றை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில்தான் இவ்வாறான முறையற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதானமான செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம்பிடித்திருப்பதையும் நாங்கள் காணலாம். அதுபோல தொழிற்சங்க போராட்டத்தின் மத்தியிலும் அலுவலக ரயில்கள் வலிமையான சேவை, ரயில்வே திணைக்கள ஊடக பேச்சாளர் கருத்து என்பதான ஒரு செய்தியையும் தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. ரயில்வே தொழிற்சங்க ஊழியர்கள் முன்னெடுக்கும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்துக்கு மத்தியிலும் அனைத்து அலுவலக ரயில்களும் வலமை போன்று சேவையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளரும் ரயில் போக்குவரத்து அத்தியட்சகருமான அசங்க சமரசிங்க இது தொடர்பான கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ரயிலை தவிர ஏனைய அனைத்து ரயில்களும் வலமை போன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்திலே அவர் இதன்பொழுது பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே மிக முக்கியமான ஒரு சேவையாக நாங்கள் இந்த சேவையினை வழங்கி வருகின்றோம் என்ற விடயத்திலேயே அவர் குறிப்பிட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே இந்த பணி புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே நேற்று முன்தினம் பிற்பகல் பல ரயில்கள் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தினுடைய தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக பணி புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே பயணிகள் பாதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பாலான ரயில் நிலைய அதிபர்கள் பணி புறக்கணிப்பில் இணைந்துள்ளதாகவும் சிலர் பணி புறக்கணிப்பை முறியடிக்கும் வகையில் செயற்படுவதாகவும் சுமேத சோமரத்ன குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்துடனும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் ரயில்வே திணைக்களத்தை மேல கட்டியெழுப்பும் நோக்கிலேயும் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே பணி புறக்கணிப்பு தொடர்ந்தாலும் அனைத்து ரயில் மார்க்கங்களிலும் சேவைகள் வலமை போல் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதன்படி நேற்று காலை கரையோர பாதையில் 13 சேவைகளும் சிராபம் பாதையில் 11 சேவைகளும் பிரதான மற்றும் வடக்கு ரயில் சேவை பாதைகளில் 15 சேவைகளும் கழனி பள்ளத்தாக்கு பாதையில் 77 சேவைகளும் இயக்க திட்டமிடப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த விடயம் எவ்வாறு முடிவுக்கு கொண்டுவரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்திருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். 22வது திருத்தத்துக்கு எதிராக கூட்டு உடன்படிக்கை, அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்பினுடைய பிரதிநிதிகள் கைச்சாத்து, சுமந்திரன் கைச்சாத்திட மறுப்பு என்பதாக அதற்கு வீரகேசரி பத்திரிகை உப தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனநாயக கட்டமைப்பு, நீதித்துறையினுடைய சுயாதீனம் மற்றும் பிரஜைகளுடைய உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் உத்தேச அரசியலமைப்பினின் 22வது திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் தலைவர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து கூட்டு இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தி உடன்படிக்கையில் கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறித்த உடன்படிக்கையில் கையொப்பமிட உடன்படவில்லை. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான சுதந்திர போராட்ட மையத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு ஜானகி ஹோட்டலில் நேற்று வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்பினுடைய பிரதிநிதிகள் பங்கு பற்றிய பொது வேலைத்திட்டத்திற்கான கூட்டம் இடம்பெற்றிருந்தது. அருணுலு ஜனதா பெருமன சார்பில் கே ஆர் கிருஷ்ணா, கூட்டு எதிர்க்கட்சியுடைய சார்பில் ஜி எல் பீரிஸ், முஸ்லிம் தேசிய அமைப்பு சார்பில் எம் நசீர், தேசிய சுதந்திர முன்னணி சார்பில் விமல் வீரவன்ச, ஜனசத்த பெருமன சார்பில் பத்ரமுல்ல சீரரத்ன தேரர், தமிழ் முன்போக்கு கூட்டணி சார்பில் மனோகணேசன் உள்ளிட்ட இன்னும் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக அந்த செய்தியை தொடர்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் குறித்து இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக புதிய மக்கள் முன்னணி சார்பில் உபதீச குமாரதுங்க, புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் ரவி கருணாநாயக்க, நவலங்கா சுதந்திர கட்சி சார்பில் செனால் பெல்கம, மகாஜன கட்சி சார்பில் அசங்க நவரத்ன, பிவித்துரு ஹெல உரிமைய கட்சி சார்பில் உதய கம்மன் பில, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜி வீரசிங்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் நிமல் சிறிபால டி சில்வா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பில் சாகர காரிவசம், ஐக்கிய மக்கள் சார்பில் சக்தி சார்பில் ரஞ்சித் மத்தும பண்டார, லங்கா சமசமாஜ கட்சி சார்பில் பேசல சேரசிங்க, சர்வஜன அதிகாரம் சார்பில் நிரூக்ஷன் குமார், ஐக்கிய குடியரசு முன்னணியின் சார்பில் பந்துல சந்திரசேகர, ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் வஜ்ர அபிவர்தன மற்றும் தலதா துக்கர்ல ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற உத்தேச

அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்தினால் நாட்டின் அரசியலமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நீதித்துறையின் சுயாதீனம் பாரிய அச்சுறுத்தலாக நேரிடும். சுமார் 80 வருட காலமாக பாதுகாக்கப்பட்ட பிரதிநிதித்துவ ஜனநாயக முறைமையை ரத்து செய்வது, சர்வாதிகாரமான தனிக்கட்சி ஆட்சி முறையை அமுல்படுத்துவதற்கான நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதை தெளிவாக அவதானிக்க முடிகிறது என அரசியல் மற்றும் சிவில் தரப்பினுடைய பிரதிநிதிகள் இதனூடாக வலியுறுத்தியிருந்தார்கள். உத்தேச அரசியலமைப்பினுடைய 22வது திருத்தத்தை தோற்கடிப்பதற்காக சகல அரசியல் நோக்கங்கள் மற்றும் கட்சி பேதங்களை துறந்து தாய்நாட்டின் இருப்பு மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஐக்கிய கூட்டணிப்பாக ஒன்றிணைய பின்வரும் விடயங்களை அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் எனவும் இந்த விடயத்தில் சத்தியப்பிரமாணம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துதான் இவ்வகையான ஒரு விடயம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதையும் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீதி சுதந்திரத்தை அளித்தவர்களோடு சேர்ந்து நீதித்துறை சுதந்திரத்துக்காக போராடுவதா என்பதாக சுமந்திரன் அவருடைய கேள்வியை மையப்படுத்தியதாக காலை முரசு பத்திரிகையும் ஒரு செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். போராட்ட முன்னணியின் கூட்டு அறிவிப்பில் ஒப்பமிட சுமந்திரன் மறுப்பு என்பதாக அதற்கு உபத்திரைப்படப்பட்டிருக்கிறது. அரசியமைப்பினுடைய 22வது திருத்தத்தை ஆட்சேபித்து மக்களை திரட்டி எதிர்ப்பை காட்டுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நோக்கத்தில் நேற்று வியாழக்கிழமை மாலை கொழும்பில் இவ்வகையான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனவே பல்வேறு அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், சிவில் அமைப்பினுடைய சமூக நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஆராய்ந்த பின்னர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனும் பங்கேற்றிருக்கின்றார். அதன் பொழுதுதான் அவரால் இந்த கருத்து வெளியிடப்பட்டிருப்பதையும் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். 22வது அரசமைப்பு திருத்தத்துக்கு தாமும் தமது கட்சியினரும் முழுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆயினும் அந்த கூட்ட அறிக்கையில் கையொப்பமிட அவர் மறுத்துவிட்டிருக்கிறார். ஏற்கனவே இலங்கையினுடைய நீதித்துறையில் மோசமான முறையில் தலையீடு செய்து அதன் சுதந்திரத்தை பாதிக்க செய்த தரப்புகள் அந்த கூட்டறிக்கையில் ஒப்பமிடுகின்றனர் என்றும் அவற்றுடன் சேர்ந்து நீதி சுதந்திரத்தை காப்பாற்ற போராடுவது என்ற பெயரில் நடிப்பதற்கு தான் தயாரில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் பிரதம நீதியரசர்களாக இருந்த நெவில் சமரக்கோணையும் ஷிராணி பண்டாரநாயக்கவையும் பதவியிலிருந்து முறையற்ற விதத்தில் அகற்றியமை மூலம் நீதித்துறை சுதந்திரத்தில் மோசமாக தலையிட்ட தரப்புகளோடு சேர்ந்து நீதித்துறை சுதந்திரத்தை பேணுதல் என்ற போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தகைய தரப்புகளோடு சேர்ந்து இந்த விடயத்தில் கூட்டறிக்கையில் ஒப்பமிடுவது குறித்து தமது கட்சியின் அனுமதியை தான் பெற வேண்டியிருக்கும் என்றும் அவர் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே 22வது திருத்தத்துக்கு நாங்கள் முழுமையாக எதிர்ப்பை காட்டுகிறோம். பாராளுமன்றத்திலும் அதனை வெளிப்படுத்தி வாக்களிப்பில் காட்டுவோம். ஆனால் அதற்காக நீதித்துறையில் மோசமான முறையில் தலையிட்டு அதன் சுதந்திரத்தை பாதிக்க செய்த தரப்புகளோடு சேர்ந்து நீதித்துறை சுதந்திரத்துக்காக போராடுகிறோம் என்ற பாவனை பண்ண நாங்கள் தயாரில்லை என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயங்களையும் நாங்கள் பிரதானமாக தெரிவித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. வரும் 24ஆம் தேதி கொழும்பில் 22வது திருத்தத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட இருக்கும் போராட்டத்துக்கு கட்சி பேதமின்றி ஆதரவு திரட்டும் விதத்தில் நேற்று மாலை இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்கட்சிகள் இணைந்து தற்பொழுது பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது குறித்த பல்வேறு செய்திகளும் பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் இந்த விளம்பர அட்டை வழியின் பின்னர்.

0: செய்திகளின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிருக்கின்றோம். இனிதனம் காலை முரசு பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஜனநாயகத்தை பாதுகாக்க ஒன்றிணைகின்றன. ரணில் முன்னிலையில் சஜித் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் சர்வாதிகார போக்குடன் முழு அதிகாரத்தையும் தனிக்கட்சி தன்வசப்படுத்த முனையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றாக இணைகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். ஜேஆரின் அரசாடுகையும் நடுத்தர பாதையும் எனும் கணுப்பொருளின் கீழ் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து மகாமாண்டி டி எஸ் சேனாநாயக்க அரசியல் படத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தால் தேசிய நூலக மற்றும் ஆவண சேவைகள் சபை கேட்போர் கூடத்தில் நேற்று வியாழக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உட்பட பல அரசியல் பிரமுகர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு உரையாற்றுகையில் பதவிகளை பகிர்ந்து கொள்ளும் அல்லது அரசியல் சலுகைகளை அடிப்படையாக கொண்டு கீழ்த்தரமான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் சார்பான முற்போக்கான கொள்கையை சட்டகத்தின் ஊடாக ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைகின்றன. நாட்டுக்குரிய ஒரே எதிர்கால பயணம் வலதுசாரியோ இடதுசாரியோ அல்ல, மாறாக ஜேஆர் ஜெயவர்தனவின் நடுத்தர பாதையாகும். சந்தை பொருளாதார மனிதநேய முதலாளித்துவத்துடன் இணைந்து சமூக ஜனநாயகத்தை உள்வாங்கும் சமூக நலன்புரி அரசு எண்ணக்கருவியை நாம் பின்பற்றுகிறோம். ஜனாதிபதி தேர்தலில் இடதுசாரி கொள்கைகளுக்கு சிக்னல் காட்டிவிட்டு ஆட்சிக்கு வந்த அனுரா அரசு தற்போது வலதுசாரி பக்கம் சாய்ந்து வருவதுடன் சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்கிறது. இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த 220 லட்சம் மக்களும் தற்போது பரிதவித்து போய் மாற்றீடை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் தற்போது 30-40% வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிறார்கள். நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் வீழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பவும் அரசியல் பொருளாதார ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் அனைவரும் ஒன்றாக அணிதெல்ல வேண்டும் என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்ததையும் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாகிறது. ஜேஆரின் புரட்சியை நாம் தொடர வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் கூறுகிறார் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக காலை முரசு பத்திரிகையும் அந்த செய்தியினை தந்திருக்கிறது. ஜேஆர் ஜெயவர்தனவின் 17 வருட கால புரட்சியே நாடு அன்று வறுமையிலிருந்து விடுபட காரணம், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே பெருமிதம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். முன்னாள் ஜனாதிபதி ஜார் ஜெயவர்தனுடைய 120வது ஜனன தினத்தை முன்னிட்டு தேசிய நூலக மற்றும் ஆவண சபைகள் சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்விலே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வின் மூலம் புத்திகப்பத்திரன ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஒரே மேடைக்கு கொண்டுவர எடுத்த நடவடிக்கைக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 80வது வருட நிறைவு விழா செயற்பாடுகளில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஒரு ஜனநாயக சோசியலிச கட்சியாகும். சொத்துரிமை லட்சக்கணக்கான மக்களிடையே பரவலாக்கப்படும் பொழுது அந்த சொத்துரிமை மூலமாக உருவெடுக்கும் அதிகாரமும் மக்களிடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சுதந்திர மனிதனாக வாழ்வதற்கும் தனது குடும்பத்தை பேணுவதற்கும் சட்டப்பூர்வமான உரிமைகளை உருவாக்கிக் கொள்வதற்கும் அவசியமான சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதே கட்சியின் நோக்கமாகும் என்ற விடயத்திலையும் தெரிவித்திருக்கிறார். இதனை அடிப்படையாக கொண்டு ஜேஆர் ஜெயவர்தன 17 ஆண்டுகால புரட்சி ஒன்றை ஆரம்பித்து அவருக்கு பின்னர் வந்த ரணசிங்க பிரேமதாசவுடன் இணைந்து நாட்டின் பொருளாதாரத்தையே தலைகளாக மாற்றியமைத்தார். 1977 ஆட்சியை கைப்பற்றும் போது 4 பில்லியனாக இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வெளியேறும் போது 5000 பில்லியனாக உயர்ந்தது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் மகாவலி திட்டத்தை உருவாக்கிய காமினி திசாநாயக்க, மகாபோல புலிமை பிரசிடை அறிமுகப்படுத்திய லலித் அத்துரத் முதலி ஆகியோரின் முயற்சிகளையும் அவர் இதன் பொழுது நினைவு கூறுகிறார். ஜெயா ஜெயவர்தன கொண்டு வந்த 1978 அரசமைப்பு சட்டம் மூலமாகவே இறைமை, அடிப்படை உரிமைகள் மற்றும் வாக்குரிமை என்பன மக்கள் இறைமைக்குள்ளாக்கப்பட்டன என்றும், 126வது உறுப்பினை மூலம் அடிப்படை உரிமைகளில் நீதிமன்ற அதிகாரத்தை செயற்படுத்தும் புரட்சிகரமான உரிமைகள் வழங்கப்பட்டன என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்ற விடயங்களையும் பத்திரிகைகள் இன்றைய தினம் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றும் ஒரு விடயம் இன்றைய தின பத்திரிகைகளில் பிரதான ஒரு செய்தியாக வெளியாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்தியை நாங்கள் காணலாம். பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகள் சந்தையில் வீழ்ச்சி, வாகனங்களை கொள்வனவு செய்ய சிறந்த தருணம் என்கிறது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகள் 3 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை குறைந்துள்ள நிலையில் வாகனங்களை கொள்வனவு செய்ய எதிர்பார்ப்பவர்களுக்கு இதுவே மிகச்சிறந்த தருணம் எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் பயன்படுத்த கட்டுப்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதியால் அரசாங்கத்துக்கு பாரிய வரி இழப்பு ஏற்படுகிறது என்ற விடயமும் இதன் பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே புதிய வாகன முகவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் முற்றாக மறுத்திருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை கருத்து வெளியிட்ட வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் இந்திக்க சம்பத் மேற்கண்டவார கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். 5 வருடங்களாக நிலவிய இறக்குமதி தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சந்தையின் தேவைக்கு அதிகமான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவையினால் தற்போதைய விற்பனை பெருமளவு வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இதன் காரணமாக இறக்குமதியாளர்கள் பலர் நட்டத்தை எதிர்கொண்டு செலவிட்ட தொகையை விட குறைந்த விலைக்கு வாகனங்களை விற்பனை செய்து வருகிறார்கள். டொயோட்டா, யாட்ஸ், ஹோண்டா, வெசல், சுசுகி வெகனார், டயாட்ஸோ, மிரா போன்ற சிறிய ரக வாகனங்களுடைய விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதால் சந்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி விலைகள் உயர்வதற்கு முன்னர் வாகனங்களை வாங்குவது நுகர்வோருக்கு சாதகமாக அமையும் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பயன்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதியினால் அரசாங்கத்திற்கு 120 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக புதிய வாகன வர்த்தகர்கள் சங்கம் கூறுவது முற்றிலும் பொய்யான தகவலாகும். 2016 விசேட வர்த்தமானியின்படி புதிய வாகனங்களுக்கான சுங்க பெறுமதி தயாரிப்பாளருடைய அதிகாரப்பூர்வ விலைப்பட்டியல் மூலமே கணக்கிடப்பட வேண்டும். ஆனால் புதிய வாகன இறக்குமதியாளர்கள் பல நேரடியாக உற்பத்தியாளர்களிடம் வாங்காமல் இடைத்தரகு வர்த்தக நிறுவனங்கள் மூலமாக வாகனங்களை கொண்டு வந்து குறைந்த பெறுமதியை காண்பித்து வரி ஏய்ப்பில் ஈடுபடுகிறார்கள். பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்பவர்களே உண்மையில் புதிய வாகனங்களுக்கு இணையான அதிகபட்ச சுங்க வரிகளை செலுத்துகிறார்கள். தற்போது நடைமுறையில் இருக்கின்ற பெறுமதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி 10 ஆண்டுகள் கடந்து விட்டதால் அது தற்போதைய காலத்திற்கு ஏற்ப உடனடியாக திருத்தியப்பட வேண்டும். வாகனங்களுடைய பெறுமதியை அடிப்படையாக கொண்டு வரி கணக்கிடுதல் ஏற்படும் இத்தகைய முரண்பாடுகள் மற்றும் சிக்கல்களை தவிர்க்க எஞ்சின் கொள்ளளவை அடிப்படையாக கொண்ட எளிமையான அலகு வரி முறைமையை அரசாங்கம் மீண்டும் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது விடயமாக முன்வைத்திருப்பதையும் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தி குறித்தும் பத்திரிகைகள் தலைப்புகளில் வந்திருக்கின்றன. சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் 3 மாதங்களில் தேர்தல் நடத்தலாம். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆணைக்குழு தலைவர் RMAL ரத்நாயக கருத்து என்பதாக வீரகசேபத்தினுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவினுடைய காலத்தை தொடர்ந்து நீடிப்பது தேர்தலை விரைவாக நடத்தும் எதிர்பார்ப்புக்கு தடையாக அமையும். நடைமுறையில் காணப்படுகின்ற சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் 3 மாத காலத்துக்குள் தேர்தலை நடத்த முடியும் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களையும் பிரதான விடயங்களாக நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுடைய செயற்பாட்டு காலம் எதிர்வரும் December 17 வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறித்து வினவிய பொழுதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழுடைய பரிந்துரை அறிக்கை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த குழுவினுடைய செயற்பாட்டு காலம் எதிர்வரும் December 17 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் இந்த செயற்குழுவில் முன்னிலையாகி பல யோசனைகளை முன்வைத்திருக்கிறோம். பழைய தேர்தல் முறையில் தேர்தலை நடத்துவதாயின் அதற்காக முன்னெடுக்க வேண்டிய திருத்தங்களையும் முன்வைத்திருக்கிறோம். நாங்கள் முன்வைத்த திருத்த யோசனைக்கு சட்டமாதிபர் திணைக்களமும் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் காலத்தை நீடிப்பது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு தடையாக அமையும் என்ற விடயத்தினையே அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ். கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும் அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுது வணக்கம். வெள்ளிக்கிழமை வார இறுதி நாட்கள் அப்படியே எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் வேலைக்கு போய்கொண்டிருப்பீங்க, கவனமாக வாகனம் செலுத்துங்கள். சிலதான வாகனம் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது தெய்வழி வெள்ளவத்தை கொழும்பு கோட்டை ஆகிய பாதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நெரிசலாக இருக்கிறது. அதே போல குறிப்பாக பார்க்கும்போது பொரளியிலிருந்து மருதானை மற்றும் மேக்கல்ல வீதியில் பார்க்கும்போது ஊடாக நகரம் மையப்படுத்திய அந்த பாதைகள் கொஞ்சம் நெரிசலாக இருக்கிறது காணப்படுகிறது. அதே போல பாலியகுடி கலனி பாலம் கொழும்பு புறநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் நெரிசலாக காணப்படுகிறது. சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளும் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். செப்டம்பர் மாதம் 18 தேதி நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகள் எல்லாம் உங்களுக்காக இன்றைய நாள் வர காத்திருக்கிறது. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுதோ பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் அதகோடிபதிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அதகோடிபதிலத்திற்கான வெற்றி முடிவுகள். 3113 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 11, 14, 19, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 11, 14, 19, 70. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,26,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த செக் பரிசாக 7,97,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதா நிற அத கோட்டிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,999 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக சிம்மம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 35, 50, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ராசியாக சிம்மம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 35, 50, 60. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,66,99,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 1,02,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான கருநீல நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டை இன்று கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,287 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் மணிக்கும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 11, 13, 75, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 11, 13, 75, 79. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 1, 2, 3, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். 9, 1, 2, 3, 2. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 70,22,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 7,80,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சூப்பர்பால் இளஞ்சிவப்பு நிற சூப்பர்பால் அச்சிடப்பட்ட டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள் அல்லது DLV ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,448 சீட்டிலப்பு வாரத்துக்கான சன்னிதானத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்கள் 21, 53, 67, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்கள் 21, 53, 67, 80. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 9, 2, 9, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். 7792922. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,18,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,22,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்களுக்கான வெற்றி முடிவுகள், 2,463 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எண் சூப்பர் இலக்கம் 31, வெற்றி இலக்கங்கள் 4, 49, 69, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எண் சூப்பர் இலக்கம் 31, வெற்றி இலக்கங்கள் 4, 49, 69, 72. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,69,11,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் கோட்டிபதி பரிசாக 36,62,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளம் மன்னித கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுபிரி ஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 1,021 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 3, 1, 1, 4, 8, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 3, 1, 1, 4, 8, 8. 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 61,64,820 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 3,03,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளஞ்சி உப்புநர சுப்பிரிதன சம்பதல திட்டத்தினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 495 சீட்டிலிப்பு வாரத்துக்கான ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இது, ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 1, 4, 8, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 1, 4, 8, 8. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,26,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற ஜாயசம்பத அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ, நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,117 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 7, 9, 31. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், 7, 9, 31. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 43,40,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சசரி அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அவன் மேலிடிக்கும் கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிட. வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது கட்டிட உபகரணங்கள், கட தொழில் சார் உபகரணங்கள், ஜிஐடி வகைகள், பெயிண்ட் வகைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல்ஸ் மறந்துடாதீங்க. நீங்கள் நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரே கோரியின் கீழ், அதாவது டிரான்ஸ்போர்ட் செலவு ரொம்ப ரொம்ப குறைத்து ஒரே இடத்தில் எல்லா பொருட்களையும் நீங்கள் கொள்முதல் செய்ய செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ். நேற்று தினம் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 429 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மகரம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 22, 37. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக மகரம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 22, 37. சிறப்பு இலக்கங்களாக 8, 5, 3, 9. சிறப்பு இலக்கங்களாக 8, 5, 3, 9. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 95,57,900 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4555 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 8, 9, 36, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 8, 9, 36, 69. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,96,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,36,22,255 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 6,313 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜே. ஆங்கில எழுத்து மணிக்கும் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 0, 2, 0, 9, 3, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 0, 2, 0, 9, 3, 9. நேற்று நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,19,37,740 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,38,59,920 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதியத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,343 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 13, 56, 79, 82. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 13, 56, 79, 82. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,48,240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 8,46,57,255 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,661 சீட்டுகளுக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ். சூப்பர் இலக்கம் 25. வெற்றி இலக்கங்கள் 14, 35, 43, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எஸ். சூப்பர் இலக்கம் 25. வெற்றி இலக்கங்கள் 14, 35, 43, 72. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,02,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,66,12,082 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அந்த ஹண்டலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ.
1622 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேஷம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 25, 27, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேஷம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 25, 27, 62. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,29,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,64,385 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 888 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 0, 9, 3, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 0, 9, 3, 9. நேற்று நாளில் மொத்தமாக 52,10,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்தோருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 581 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 4, 1, 9, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 4, 1, 9, 1. நேற்று நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 40 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,61,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:33 வரை, ராகு காலம் காலை 10:33 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:33 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நட்பு, ரிஷபம் சுகம், மிதுனம் நன்மை, கடகம் லாபம், சிம்மம் செலவு, கன்னி அன்பு, துலாம் தடங்கள், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு ஆதாயம், மகரம் தாமதம், கும்பம் இன்பம், மீனம் வரவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நட்பு, ரிஷபம் சுகம், மிதுனம் நன்மை, கடகம் லாபம், சிம்மம் செலவு, கன்னி அன்பு, துலாம் தடங்கள், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு ஆதாயம், மகரம் தாமதம், கும்பம் இன்பம், மீனம் வரவு. இவை இன்றைய நாளுக்கு

ஒருவன் ஒருவன் முதலாளி முத்து திரைப்படத்தையாக ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 இருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கொள்ள முடியும். அதே போல பேஸ்புக் பக்கம் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். அதே போல வாட்ஸ்அப் இலக்கம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. 076 0 47 102 6 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சார், இன்னைக்கு போனேஷனா கூட எடுத்துட்டு போவோம் வெளியே போகும்போது. எஸ் எடுத்துட்டு போங்க. வெயிலா இருந்தானே கூட மழையா இருந்தானே கூட எடுத்துட்டு போங்களேன். சரி, அதனால மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துருது இல்ல. அங்க வீட்டை போயிட்டு தான் யோசிக்கிறது. மழை நின்ற பிறகு கூடையே மறந்துடும் நாம. அப்படித்தானே மனிதர்கள் தானே. வீட்டை போயிட்டு தான் யோசிக்கிறது. மனைவி இல்லாட்டி யாராவது கேட்கும் வரைக்கும் தெரியாது. எங்க கூட அச்சோ அப்போதான் ஞாபகம். இப்பதான் மெப்ப போட்டு பாப்பாங்க. எங்க போனோம், எங்க போனோம், கடைக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம். சரி, கூட மிஸ் ஆயிரும். சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட வாங்க முடியாது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பாத்தீங்கன்னா மழை பெய்யக்கூடும் சொல்லி வளிமண்டலங்கள் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. அதன்படி பாத்தீங்கன்னா மேல் மற்றும் சபரகம மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் பாத்தீங்கன்னா அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை காலி, மாத்தரை, களுத்துறை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் பொலனர்வை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரிதானே, இந்த விஷயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாங்கள் நேற்று நடந்த போட்டி பற்றி பார்த்து விட்டு இன்னும் ஒரு போட்டி இருக்கு, அதை நான் பிறகு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, நேற்று இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய ஒரு விளையாட்டு போட்டி, அதான் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளால் மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுத்து 12 தசம் 1 பந்தவர்கள் மாத்திரம் சந்தித்து இந்த வெற்றியை பதிவு செய்து கொண்டார்கள். சரி, முதலாவதாக துணுப்படுத்த ஆடியது இலங்கை அணி. இலங்கை அணி வெறுமனை 145 ஓட்டுகளை மாத்திரமே பெற்றது. 9 விக்கெட்டுகளை இழந்து எதிர்பார்க்கப்பட்டது வீரர்கள் யாருமே கை கொடுக்கவில்லை. பத்தும் நிசாங்க 37 ஓட்டுகளோடு ஆட்டமிழந்தார். லஹிர் உதார 21 ஓட்டுகள், கமில் மிஸ்ரா 0, சரிதா சலங்க அணி தலைவர் 31 ஓட்டுகள், கமிந்து மெண்டிஸ் 12 ஓட்டுகள், தசுன் ஜானக்க 4 ஓட்டுகள், வனிந்து ஹசரங்க 27 ஓட்டுகள். மொத்தமாக 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 145 ஓட்டுகள். பந்துவீச்சு பகுதியை பார்க்கும்போது ஜஃப்ரா ஆச்சர் அதே போல ஜமி ஆவிட்டன் ஆகிய தலா 2 விக்கெட்டில் வீழ்த்தினார்கள். மிக சிறப்பாக பந்து வீசினார் லியாம் டாம்சன். லியாம் டாம்சன் பந்து வீச்சு பாருங்கள், 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ஓட்டுகள் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் நேற்று நாளில். ஷானி பேக்கர் அதே போல ஆடி லசிற்கு தலா 1 விக்கெட்டுகள் சென்றது. நேற்று நாளில் 11 துருப்படுத்த ஆடியது இங்கிலாந்து அணி.

ஆறு ஓட்டுகள், இரண்டு நான்கு ஓட்டுகள் அடங்கலாக 24 பந்துகளில் 52 ஓட்டுகளில் வெளுத்து வாங்கியிருந்தார். அதுபோல ஜார்டன் காக்ஸ் 12 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். வில்ஜாக் காட்டமிழக்கான் 3 ஓட்டுகள், மொத்தமாக 12.1 பந்து ஓவர்களில் 5 ஓட்டுகள் உதிரிகளாக கிடைக்கப்பட்டது. 4 விக்கெட்டுகளை மாத்திரம் விழுந்து 146 ரன் நிலைக்கு இழந்தார்கள். பந்துவீச்சு பகுதியை பார்க்கும்போது துஷ்மந்த் சமீர, வனுஜு ஹசரங்க, ஈசான் மாலிங்கே, தருந்து ரத்நாயகி ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். மீண்டும் மீண்டும் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இலங்கை அணி. இந்த போட்டியிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது இரண்டாவது T20 போட்டியில். சரி, இந்தியா போட்டிருக்கிறது மிக அபாரமான ஒரு வெற்றி இருக்குது. அதுக்கு முன்னதாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் அடுத்த பிரேக்கில் அந்த விடயத்தை நான் இந்திய அணியின் விபரத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். யாழ்ப்பாணத்திலிருந்து லண்டனுக்கு, அதாவது லண்டன்லேருந்து யாழ்ப்பாணத்துக்கு நேரடியாக வானொலி சேவை கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது கிடைக்கப்படுகிறது. பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன போனிச்சுன்னா, அப்படியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வட இலங்கையுடன் குடும்பம் மற்றும் கலாச்சார தொடர்புகளை கொண்ட பிரித்தானிய தமிழர்களின் பயண இணைப்பை மேம்படுத்துவதற்காகத்தான் லண்டனுக்கு யாழ்ப்பாணக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் பார்த்தீங்கன்னா வானூர்தி நிலையத்தை நேரடியாக இணைக்க வேண்டும் அப்படி சொல்லி இப்பொழுது கோரிக்கையில் விடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பிரித்தானிய தொழில் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கார தோமஸ் தான் இந்த கோரிக்கையை முன்வைத்து கையெழுத்து மனுவை ஆரம்பித்திருக்கிறார். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துக்கு அங்கிருந்து வாரவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான சடங்குகள், அதே போல திருமண விழாக்கள், அதே போல இறுதி சடங்குகளுக்கு அவசரமாக வர வேண்டும். நாங்கள் கொழும்புக்கு வந்து தான் வர வேண்டி இருக்கிறது. கொழும்புக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போகும்போது 400 கிலோமீட்டர் இருக்கிறது, கிட்டத்தட்ட 7-6 மணித்தியாலங்கள் தேவைப்படுகிறது. இதன் காரணமாக எங்களுக்கான நேரம் வீண்வரியமாகிறது. ஆக எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் நீங்க தந்துட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ரேசா இருக்கும். அது மட்டுமல்ல, அது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து இந்த பொருளாதாரத்தை விரிவுபடுத்தவும், அதே போல அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை முன்மொழிந்து இந்த நேரடி சேவையை பயண நேரத்தை குறைக்கவும் அணுகலை மேம்படுத்தவும் பாத்தீங்கன்னா ஐக்கிய ராஜ்யத்திற்கு வட இலங்கைக்கும் இடையேயான குடும்ப கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை தொடர்புபடுத்தவும் இந்த விஷயம் செயல்படுவதாக இப்பொழுது அங்க வந்து நாடாளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கையொப்பமிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம் இது எப்படியாக நடக்க போகிறது. அவங்க சொல்லியிருக்காங்க முக்கியமாக இலங்கையோடு பேசி, இலங்கை வானூர்தி விஷயங்களோடு பேசி அது பற்றிய முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும், இலங்கை அரசாங்கத்தோடு பேச வேண்டும் போன்ற விஷயங்கள் இருக்கிறது. ஆக முன்மொழியப்பட்ட இந்த வானூர்தி சேவை இணைப்பை நிறுவதற்கு முயற்சிகளும் ஆதரவாக மனுவில் கையெழுப்புமாறு அவர் இந்த கோரிக்கை, தோமஸ் என்பவர் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த கோரிக்கை எப்படி நடக்க போகிறது, எவ்வாறு இருக்க போகிறது நாங்கள் பொறுத்தான் பார்க்க வேண்டும். காரணம், நாங்கள் இப்போ லண்டன்லேருந்து அப்படியே ஃப்ளைட் மூலமாக நான் வந்து ஒருடியாக யாழ்ப்பாணம் வர வேண்டும், குடும்ப பயணங்களை மேற்கொள்வதற்கு இது நடக்க வேண்டும் சொல்லி இப்போ கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், வந்தால் சந்தோஷம் தானே. கொழும்புக்கு வந்து கொழும்புலேருந்து 400 கிலோமீட்டர் போகிறத விட அங்கே இறங்கிடலாம் தானே. சரி, என்ன முடிவு வரும்னு பார்க்கலாம். சரி, நல்ல பாடல் விடுறது கேளுங்க.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: மீண்டும் மலர வைத்து

இளமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் இல்லையா. இப்போது இருக்கின்ற சிறுவர்கள் குழந்தைகள் பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த காலத்துல இருக்கிற குட்டிஸ் பாத்தீங்கன்னா, நாம யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப பெருசா யோசிக்கிறாங்க. வா, இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சிந்தனைகள் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா, நாம நினைக்கிறதை விட அதிகமான விஷயங்களை பாக்குறாங்க, கேட்கிறாங்க, புரிஞ்சு கொள்றாங்க, அதை விட புதுசு புதுசான விஷயங்களை யோசிக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி எங்களுக்கே சந்தேகம் வருது. இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு நுழைஞ்சு வருது, எங்கிருந்து படிக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்கிறது. அப்போ அந்த குட்டி இந்த உலகத்தை பார்க்கிற பெருசா பார்க்கறது போல நாங்களும் அவர்களை தயார்படுத்த வேண்டும் இல்லையா. அதுக்கு நாங்கள் அவர்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும். அதுதான் இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடுகள், நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வைத்திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இந்த Anchorpedia Pro MFGM. சரி, இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு என்று சொன்னால் Anchorpedia Pro MFGM தான். ஆகிய இதை வாங்கி கொடுங்க. நீங்கள் கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும் சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும். சரி, அதே போல டேக்யா, உங்களுக்கு தெரியும், சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் இந்த டேக்யா வேலைத்திட்டம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வீதி விபத்துகள் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பொறுத்தமட்டில் அதிகமான வீதி விபத்துகள் பதிவாகி கொண்டிருக்கிறது இல்லையா. இந்த வீதி விபத்துகளை சரியாக செய்யும் வகையில் பாடசாலை மாணவர்களில் அது பற்றிய விவரங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக மாணவர்கள் மத்தியில் நாடக வடிவிலும் அதே போல கருத்தரங்கு வடிவிலும் இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வசந்தம் FM, லக்கண்டர், அதே போல வசந்தம் TV, IT இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. காலையிலேயே பூரிச்சுன்னா எனக்கு தலைவலி காய்ச்சல் மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வேலைக்கு புனிப்பாட்டிட்டு சனி ஞாயிறு உடனே 3 நாள் லீவை போட்டுட்டு திங்கக்கிழமை நம்ம ஹாயா வேர்க் பண்ணலாமான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? தப்பு கண்டா, தப்பு. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டுச்சுன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். அப்ப நீங்களும் பூம்னு போயிடலாம். வேகத்தை குறைச்சி கட்டுப்பாட்டுல போங்க சரியா. அது பூம் பண்றதுக்காக நீங்க அந்த பெரிய பெரிய பைக்ல போற மாதிரி அவ்வளவு ஸ்பீட் எல்லாம் போக கூடாது சரிதானே. பெரிய பெரிய பைக்லயும் நீங்க மெதுவா போகணும். ஓகே, சரி, இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது. சோ நீங்க மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமோல். சரி, நான் சொல்லியிருந்தேன் இந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் பத்தி சொல்லணும்னு சொல்லி கட்டாயம் சொல்லணும் இல்லையா. ஏன்னா நேற்றைய போட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது இந்தியா அணி. 127 ஓட்டங்களால் வெற்றி வாகை சூடி இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் வெறுமனை 94 ஓட்டுகளுக்கு சூடு இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் இந்தியா அணியின் துடுப்பாட்ட வரிசையை பாருங்கள். சஞ்சு சாம்சன் 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அபிஷேக் சர்மா நேற்று நாளில் வெளுத்து வாங்கியிருந்தார். 34 பந்துகளில் 108 ஓட்டங்கள், 11 ஓட்டுகள், 9 ஓட்டுகள் என்று நேற்றைய நாளில் வான வேடிக்கை காட்டியிருந்தார் மைதானத்தில். உண்மையிலே மிக சிறந்த துடுப்பாட்ட பரதியை நேற்றைய நாளில் எங்களால் காணக்கூடியது அபிஷேக் சர்மாவின் துடுப்பாட்ட பரதி. IPL எல்லாம் வேலை செய்தன. திலக் வர்மா 2 ஓட்டுகள் ஆட்டமாக, ஸ்ரேயா சையர் 29 ஓட்டுகள், சிவம் டூவே 14 ஓட்டுகள், இஷான் கிஷான் 10 ஓட்டுகள். பதிலுக்கு துடுப்பாட்ட ஆடியது ஆப்கானிஸ்தான் அணி. ஆப்கானிஸ்தான் அணியின் சார்பாக அதிகபட்ச ஓட்டமாக இப்ராஹிம் ஜட்ரான் அணி தலைவர் 25 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து அம்ரசாய் 17 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். வேறு யாரும் பெரிதும் சோபிக்கவில்லை. மொத்தமாகவே 94 ஓட்டுகளை மாத்திரமே பெற முடிந்தது. நேற்றைய போட்டியில் பந்துவீச்சு பதவியை பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டி 3 விக்கெட்டுகளையும், அதுபோல ரவி பிஷ்ணோய் 3 விக்கெட்டுகளையும் வீழ்ந்திருந்தார்கள். அதே போல ஜஸ்பிரீத் பும்ரா, யாஷ் தாக்கூர் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும், அக்ஷர் பட்டேலுக்கு 2 விக்கெட்டுகள் சென்றது. உண்மையிலேயே நேற்றைய போட்டி மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது இந்திய அணி. இந்திய அணியின் துடுப்பாட்ட பரதி இப்படி இருக்கும்போது, அதாவது இந்திய அணி வரத்தை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு அணியை நீங்க ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஸ்ரேயா சையர், சிவம் டூபே, இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்ணு, அதே போல ஜஸ்பிரீத் பும்ரா, எல்லாத்தையும் கொண்டு வச்சா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? சரி, இந்தியா அணி பாடக்கூடிய பாடல் ஒன்று இருக்கிறது. ஏன்னா இப்பொழுது முதல் தரத்தில் இருக்கின்ற ஒரு அணியாக இருக்குது, முதலிடத்தில் இருக்கின்ற ஒரு அணியாக இருக்கிறது. அவர்கள் அணியை வந்து அவ்வளவு பலமாக வைத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் பிராக்டிஸ் தான், பிராக்டிஸ். அதே போல அணி தேர்வு, நாங்கள் மாற்றுக்கட்டத்தை கிடையாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாங்கள் விடுகின்ற பிழை அவர்கள் செய்கின்ற சரியான வேலை என்று சொன்னால், நாங்கள் மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் அதை நாங்கள் உன்னித்து பார்த்தால் எங்களுக்கு தெரியும். அதாவது இந்திய அணி இவ்வளவு பலம் பொருந்திருக்கான காரணம் அவருடைய அந்த பயிற்சியும் அணி தேர்வு தான். சரி, அவர்கள் வைத்திருக்கிற அணியை வைத்துக் கொண்டு சொன்னால் அவர்கள் இப்படித்தான் சொல்லுவார்கள்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். This is the hit music station. நிகழ்வு பதிவேடுகள். நிகழ்வு பதிவேடுகள்.
1: பதுளி ஆளியல குயின்ஸ்டவுன் மேற்பிரிவு அருள்மிகு ஸ்ரீ அரளிமர காளியம்மன் தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவ விஞ்ஞாபனத்தினை தொடர்ந்து இன்றைய தினமானது சங்காபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் தேர் திருவிழாவும் எதிர்வரும் 20 திகதி ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் என்பன நடைபெற உள்ளது. ரக்வானை மண்ணில் முதல் முறையாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைமையில் விஸ்வ ஹிந்து பரிஷத் நடாத்தும் மாபெரும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது இம்மாதம் 20 திகதி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரை ரக்வானை சந்தை பகுதியில் இருந்து ஊர்வலம் ஆரம்பமாகி விநாயகர் சிலைகள் பக்தர்கள் புடிசூழ வரிசையாக எடுத்து செல்லப்பட்டு எல்டன் ஸ்ரீ பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜைகள், பஜனைகள் மற்றும் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்று பின்னர் விநாயகர் சிலைகளின் விசர்ஜன நிகழ்வு பக்தி பூர்வமாக நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை, கலாச்சார, பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37, விக்ரமசிங்கபுர, பத்தரமுல்ல. அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

0: விஜய் திரைப்படத்துக்காக அந்த பாடல் பரத்ராஜின் இசையில் பாடல் ஒழித்து வைத்திருக்கிறது. சுசித்ரா பாடிய பாடல் கேட்டு ரசித்தோம். அப்படியே நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும், அதாவது நாங்கள் சரியான இடத்தில் சரியான பொருட்களை வாங்கணும் நினைச்சால் சரியான வேலை சரியாக நடக்கும். என்ன போனேச்சு சொல்றீங்க, அதாவது நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கட்டிடம் கட்டுறோம், அதுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நாங்கள் ஒரே கூறியின் கீழ் தரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்கள். அங்க போனீங்கன்னு அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள், ஜிஐடி வெஹிக்கிள், அதே போல பெயிண்ட் வெஹிக்கிள், எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷம் தானே, போக்குவரத்து செலவுகளை அப்படியே குறைத்து கொண்டு நீங்கள் அங்கே போய் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். சார் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதை பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம், இதன் மூலமாக கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும் சொன்னால் கட்டாயம் நீங்கள் அந்த போதைப் பொருள் விநியோகஸ்தலை நீங்கள் அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டும் இல்லையா. நாங்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எங்களுடைய இளைஞர் சமுதாயத்துக்கும் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்க போகிறது. சொந்தங்களை யாராவது உங்களுக்கு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சால் 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த பற்றிய விஷயங்களை சொல்லுங்க. போதைப் பொருள் இவங்க தான் பிசினஸ் பண்றாங்க, விநியோகம் பண்றாங்க, நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் சொல்லுகின்ற தகவல்கள் ரகசியமாக பேணப்படும். சரிதானே, தயவு செய்து இந்த விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். காரணம் எங்களுடைய சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இது போன்ற விடயங்களில் நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் கைகோர்க்க வேண்டும். சரி, அதை விஷயத்தை இங்கே செய்து கொள்ளுங்க. அதே போல புனர்வாழ்வுக்காக ஒருவருக்கு புனர்வாழ்வு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் 19 27 இந்த திட்டத்துக்கு அழைப்பினையை ஏற்படுத்தி அந்த விடயத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் உறுதியான ஒரு கம்பி வாங்க வேண்டும், நல்ல உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் ஒரு மாற்று கடத்துமே கிடையாது. நீங்க போய் கேட்டு வாங்க, ஐயா மெல்வா கியூஎஸ்டி கம்பி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க. எப்போதுமே உறுதியான கம்பி என்று சொல்லலாம், அது மெல்வா கியூஎஸ்டி கம்பி தான். நமக்கு வாழ்க்கையில் எப்படி தம்பி எப்போதுமே நமக்கு அந்த சொல்ல தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உறுதியாக இருப்பாரோ அந்த மாதிரி துணையாக இருப்பாரோ அந்த மாதிரி இந்த கம்பி பார்த்தீங்கன்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் எப்போதுமே உறுதியான கம்பிகளாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் ஒரு முக்கியமானத செய்து பார்க்கிறோம். இந்த கௌசிக்குள்ள வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கேகாலே பிளட் கோகபீட்டிய பகுதியில் தேதுகல கிராமத்தின் ஒரு வீடு ஒன்றுக்கு ஒரு பாத்தீங்கன்னா முழு வளர்ச்சி அடைந்த ஒரு சிறுத்தை ஒன்று பூந்திருக்கிறார். அது பூந்த பிறகு இந்த வீட்டு மக்கள் தான் கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வனவிளங்கு அதிகாரிகளுக்கு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அதுபோல பிளட் கோபிடிய அலுவலகத்தை சேர்ந்த வனவிளங்கு அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, விரைந்து வந்திருக்கிறாங்க. கால்நடை மருத்துவ வழிகாட்டலின் கீழ் அந்த சிறுத்தையை மீட்டிருக்கிறாங்க, மீட்டு நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிறுத்தையின் தாயோடு நாங்கள் எப்படியாவது சேர்த்து விடலாம்னு சொல்லி முயற்சி செய்திருக்கிறாங்க. இந்த போதும் அந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தையை ரந்தனிகல வனவிலங்கு சுகாதார முகாமைத்துவத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான மருத்துவ செய்து இப்போது அதை சரியான இடத்தில் அதுக்கு பொருத்தமான இடத்தில் அந்த சூழலில் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாருங்கண்ணா வீடு மாறி வந்துட்டார் போல. நேரம் இப்போது 8:44 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருக்கிறது சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: இன்றைய நாளின் ஸ்தானத்திலேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனை பொறுத்தமட்டில் 2012 சிலம்பரசன் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் வெளியான போடா போடி திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமாகியிருந்தார். அவர்தான் இன்றைய நாளில் ஸ்டாரத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார். வசந்தத்தில்
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
3: தண்ணிலால் காயும் நேரம் சரணம்.
2: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மய

கிழமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், ஊட்டச்சத்துக்கு சரியான ஊட்டச்சத்து வழங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்கபீடியா ப்ரோ எம்எஃப்ஜிஎம் ஆக சரியான முறையில் இந்த ஊட்டச்சத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் அதாவது இன்னைக்கு பெருசாக யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு அடிச்சுன்னா அது என்கபீடியா ப்ரோ எம்எஃப்ஜிஎம் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் சொந்தங்களே.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9 மணி. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவிய திணைக்களம் இன்று அதிகாலை விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சபரகமுக மாவட்டங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்தில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் பொலநறுவை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் உள்ளிட்ட இருவர் உயிரிழந்தனர். கெட்பேலி பகுதியில் கெப்ரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் 69 வயதுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை பருத்தித்துறை கொடிகாமம் பிரதான வீதியின் வரணி பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். காரொன்றும் அதன் முன்னால் பயணித்த துவிச்சக்கர வண்டி ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குறித்த விபத்தில் துவிச்சக்கர வண்டியை செலுத்திய நபரும் அதில் அமர்ந்து பயணித்த ஒருவரும் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். அவர்களில் துவிச்சக்கர வண்டியில் அமர்ந்து பயணித்த 59 வயதுடைய நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானின் ஆதரவு பெற்ற யமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த உதவுமாறு சீனா ஈரானிடம் ரகசியமாக கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹூதிகள் கடந்த வாரம் மேற்கொண்ட தீவிர ராணுவ முன்னேற்றங்களைத் தொடர்ந்து சவுதி அரேபியா முன்வைத்த கோரிக்கையின் பேரில் சீனா இவ்வாறு கோரியுள்ளதாக ரொய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. செங்கடல் கடலோர பகுதிகள் மற்றும் பாப் அல் மண்டப் நீரிணையை சுற்றிலும் ஹூதிகள் வேகமான முன்னேற்றங்களை அடைந்ததைத் தொடர்ந்து சவுதியின் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் கப்பல் போக்குவரத்து மேலும் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து சவுதி அரேபியா சீனாவின் உதவியை நாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவினால் நிதானம், பேச்சுவார்த்தை மற்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஏற்படுத்துமாறு ஈரானிடம் கோரியுள்ள போதிலும் அது தொடர்பான பகிரங்கமான அறிக்கைகள் எவையும் இதுவரை வெளியாகவில்லை. எமது அடுத்த மனதாள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம், எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6, 102.8 என்ற வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm கண்ட இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். சொந்தங்களை சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இது காலை இப்பொழுது உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: சூடிய மகுடமே
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

சாமி திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம், எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். சரி, முக்கியமான செய்தியெல்லாம் இருக்கிறது. முன்னதாக டேக்யா சுயாதீன ஊடக வலைமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம்தான் டேக்யா வேலை திட்டம். இந்த டேக்யா வேலை திட்டமானது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விடயங்களை கருத்தரங்கு வடிவிலும் அதே போல நாடக வடிவிலும் செயற்பாட்டு வடிவிலும் செய்து காட்டி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வாக அந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, அதே போல உறுதியான கம்பி நீங்கள் எடுக்க வேண்டும். வீடுகளை கட்டும் போது எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அந்த உறுதியான உள்ளீடு தான் நான் சொல்றது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் என்று சொல்லி கேட்டு வாங்குங்கள். எப்போதுமே உறுதியான ஒரு வீட்டையோ ஒரு மனிதரையோ நீங்கள் கட்டிக்கொள்ள முடியும். சார், இந்த கல்வித்துறையில் இருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயம் ஆய்வு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. கல்வித்துறை மறுசீரமைப்பு திட்டம் குறித்து ஜனாதிபதி அவர்கள் அன்புகுமார் திசாநாயக்கவின் கருத்துக்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒரு தேசிய பாடசாலை உட்பட மொத்தமாக 1665 பாடசாலைகள் 50 குறைவான மாணவர்களுடன் இருக்கிறது இயங்குகிறது. இதில் 49,189 மாணவர்களும் 10,324 ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். அதே போன்று 51 முதல் 100 மாணவர்கள் வரை உள்ள 1648 பாடசாலைகளில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,22,891 மாணவர்களும் 16,923 ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அதே போல 101 முதல் 200 மாணவர்கள் வரை இருக்கின்ற 2,149 பாடசாலைகள் மொத்தமாக 3,14,851 மாணவர்களும் 34,450 ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். இந்த புள்ளிவிவரங்கள் சொல்லுகிறது. அதே போல முக்கியமான விஷயங்கள் பார்க்கும்போது 10 குறைவான ஆசிரியர்களை கொண்ட 65 பாடசாலைகளும் அதே போல 10 முதல் 25 ஆசிரியர்களை கொண்ட 4,242 பாடசாலைகளும் 20 முதல் 50 ஆசிரியர்களை கொண்ட 1,744 பாடசாலைகளும் 50 முதல் 100 ஆசிரியர்களை கொண்ட 721 பாடசாலைகளும் 100 மேற்பட்ட ஆசிரியர்களை கொண்ட 275 பாடசாலைகளும் கண்டறிய பட்டிருக்கிறது. இது இந்த மதிப்பீட்டின் மூலமாக கிடைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பல பல திட்டங்கள் இப்பொழுதும் அறிமுகம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சரிங்க, ஸ்வீடன்ல பாத்தீங்கன்னா அப்பொழுது தேர்தல் முடிந்திருக்கிறது. தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நடந்திருக்கிறது? நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. சரி, இதை பற்றி செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும். ஐரோப்பிய நாடான ஸ்வீடனில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அங்கு மொத்தமாக 349 தொகுதிகள் இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்த நிலையில் பாத்தீங்கன்னா ஆளும் கூட்டணிக்கு எதிர்கட்சிக்கும் கூட்டணிக்கு நூலில் தான் இந்த வெற்றி தோல்வி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இப்போது பிரதமராக இருக்கின்ற உல்ஃப் கிறிஸ்டாஸின் கூட்டணி 173 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அதுக்கு பதிலாக பாத்தீங்க சொன்னா ஏற்கனவே முன்னாள் இருந்த எதிர்கட்சி கூட்டணி, அதே போல முன்னாள் பிரதமர் மெக்லினா ஆண்டர்சன் தலைமையிலான எதிர்கட்சி கூட்டணி 176 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையுடன் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறது. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடனின் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டான்சன் தனது பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்திருக்கிறார். புதிய அரசு அமைவதற்கு வழிவகை செய்யும் பொருட்டுதான் தனது ராஜினாமா இருப்பதாக அவர் இந்த கடிதத்தின் மூலமாக நாடாளுமன்ற சபாநாயகர் இந்த விஷயத்தை சமர்த்திருக்கிறார். பார்க்கலாம் புதிய ஆட்சி முறை என்னமாக இருக்க போகிறது, எப்படியான மாற்றங்கள் வரப்போகிறது என்ற விஷயத்தையும் நாங்கள் கிடைக்கும் போது, செய்திகள் கிடைக்கும் போது நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம்.

0: உலகப்படுத்தும் இன்றைய நாள். இன்றைய நாள்
1: இன்று செப்டம்பர் மாதம் 18 திகதி. தமிழ் திரையுலகில் இயக்குனர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் என பல தளங்களில் பயணித்து வரும் விக்னேஷ் சிவன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1985 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 திகதி இவர் சென்னையில் பிறந்தார். பள்ளி பருவத்திலேயே நாடகங்களில் எழுதி நடித்திருக்கிறார். திரைப்படத்துறைக்கு வந்தபோது பாடல்கள் மற்றும் வசனங்கள் எழுத வேண்டும் என்று ஆர்வத்தோடு தான் வந்ததாக அவரே ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கின்றார். 2012 ஆண்டு வெளியான போடா போடி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக இவர் அறிமுகமானார். சிலம்பரசன், வரலட்சுமி, சரத்குமார் நடித்த இந்த திரைப்படத்திற்கு தரண் குமார் இசையமைத்திருந்தார். அதன் பிறகு 2015 ஆண்டு விஜய் சேதுபதி, நயன்தாரா நடிப்பில் வெளியான நானும் ரவுடி தான் திரைப்படம் விக்னேஷ் சிவனின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. நகைச்சுவை, காதல், ஆக்ஷன் என கலந்த அந்த திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றதோடு விக்னேஷ் சிவனுக்கு சிறந்த இயக்குநருக்கான சைமா விருதையும் பெற்றுக் கொடுத்தது. விக்னேஷ் சிவனின் இன்னொரு முக்கியமான அடையாளம் தான் பாடலாசிரியர். நானும் ரவுடி தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே, என்னை மாற்றும் காதலே, கண்ணான கண்ணே உள்ளிட்ட பாடல்களுக்கு அவர் வரிகள் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என்னை அறிந்தால் படத்தில், அதாறு அதாறு, மாறி திரைப்படத்தில் தப்பதான் தெரியும், ரெமோ திரைப்படத்தில் செஞ்சிட்டாலே, மாஸ்டர் திரைப்படத்தில் அந்த கண்ணை பார்த்தாக்க, ஜெயிலர் திரைப்படத்தில் ரத்தமாறே என பல பிரபலமான பாடல்களுக்கும் இவர் வரிகள் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஜெயிலர் திரைப்படத்தின் ரத்தமாறே பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியருக்கான சைமா விருதையும் இவர் பெற்றுள்ளார்.

சூர்யான் திரைப்பட வெற்றிக்கு பிறகு சூர்யா நடிப்பில் தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தை 2018 இயக்கினார். அதன் பின்பு விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா இணைந்து நடித்த காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்தை இவர் இயக்கினார். இயக்குனராக மட்டுமல்லாமல் தொடர்ந்து பாடலாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் தனது பயணத்தை தொடர்ந்து வருகிறார். எழுத்தின் மீது இருந்த ஆர்வத்தில் தொடங்கி இயக்குனராகவும் பாடலாசிரியராகவும் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கிய விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள்.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வத்தி குச்சி பத்தி காதுடா. சரி, இந்த பாடல் கேட்டு ரசித்திருக்கிறோம். காலை பொழுதுலயே நிறைய சொந்தங்கள் அப்படியே வேலைக்கெல்லாம் போய் முடிஞ்சிருப்பீங்க. இப்பதான் நிறைய பேர் வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாம் அந்தந்த இடத்துல போட்டு போயிட்டாங்களே, எல்லாம் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே குமரோடு வேலை செய்து கொண்டிருக்கீங்க. ஒன்னு யோசிக்க, நல்ல நல்ல பாடல் தாருன்னு அப்படியே கேட்டுக்கொண்டு நீங்கள் கலைப்பு தெரியாம வேலை செய்யுங்க. ஓகே, உண்மையிலேயே இந்த காலத்துல இருக்கிற குட்டிஸ் பாத்தீங்கன்னா வயசுல சின்னவங்களா இருந்தாலும் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு கேட்கிற கேள்வி இருக்குது, அவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப வித்தியாசமா யோசிக்கிறாங்க, வித்தியாசமான விடயங்களை பாக்குறாங்க, புரிஞ்சு கொள்றாங்க. சோ புதுசு புதுசா யோசிக்கும் போது அவங்களுக்கான சிந்தனைகள் அதிகமாக வளர்க்கிறது. இந்த மாதிரியான குட்டிசுகள் உலகத்தை ரொம்ப பெருசாக பார்க்கும் போது நாமும் இப்ப இருந்தே தயாராக இருக்கணும் இல்லையா. அவர்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வைத்திறன் ஆகிய ஐந்து முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறதான் Anchorpedia Pro MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிகளுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு சொன்னால் அது Anchorpedia Pro MFGM தானாக. நீங்கள் கடையில் போய் கேட்டு வாங்குங்கள். உண்மையில் சொல்ல போனால் இது MFGM பொறுத்த மட்டும் இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைகள் வித்தியாசமா யோசிக்கிறாங்க இல்லையா. அப்ப அவங்க வந்துட்டு சிந்தனைகள்லாம் அதிகமாக இருக்கும்போது அவருடைய சிந்தனைக்கு ஏற்பாடு நாங்களும் அவர்களுக்கு தயார்படுத்தலை செய்து கொடுக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும். அதேபோல இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது இல்லையா. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். இப்படியான கைகோர்த்தாது மாத்திரமே இந்த விஷயத்தை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். போதைப் பொருள் பாவனையை விற்பனையை இல்லாமல் செய்யணுமாக. இந்த போதைப் பொருள் விற்பனை செய்வர்கள், விநியோகம் செய்வர்கள் உங்களுக்கு யாராவது தெரிந்தால் அவர்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18-18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றி விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 19-27 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விடயங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க, ஜனதா ஸ்டீல் போங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட ஒரு விமான விபத்தில் 3 பேர் பலியான சம்பவம் பதிவாகியிருக்கிறது. சுவிட்சர்லாந்தின் வலைஸ் மாகாணத்தில் தெற்கே லூக்கபாஸ் நகர் அருகேதான் ரோனோ வேலி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஷியான் விமான நிலையத்திலிருந்து சிசஸ் SR-22 என்ற சிறிய ரக விமானம் தான் புறப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டும் அதிகமான மலைகள் நிறைந்த ஒரு நாடாக இருக்கிறது. ஆக புறப்பட்டு 10 நிமிடங்களில் திடீரென்று ஒரு சுவிஸ் மலை ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த விபத்தில் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டின் 2 பேரும் மொத்தமாக 3 பேர் இதில் பலியாயிருக்கிற சம்பவம் இப்பொழுது பதிவாகியிருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:42.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம். கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய வசந்தத்தை ஸ்டார்த்தனையாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் விக்னேஷ் சிவன்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு
2: சொல்லுவேன்? வெளிநாடு போக போறேன்.
1: ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு அபிலாஷன். இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
2: அப்ப
1: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வந்து மக்களுக்கு சொல்லிட்டு போ.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் வசந்தம்.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, உறுதியான ஒரு வீட்டை கட்டணும்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் பாவிக்க வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் தான். மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் நீங்கள் வாங்கி பாவித்து பாருங்கள், எப்போதுமே உறுதியாக இருக்கும். சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். ஆக நிறைய செய்திகள் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தேன். குறிப்பாக பார்க்கும்போது அதாவது இன்றைய நாளும் முக்கியமான செய்தியெல்லாம் உங்களுக்கு வழங்குதன். குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற ஒருவருக்கு சட்டவிரோதமாக வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிக்க உதவியதாக கூறப்படுகின்ற குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கிறது. 42 வயதுடைய குறித்த அதிகாரியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிற நபர் ஒருவருக்கு சட்டவிரோதமாக வெளிநாட்டு செல்றதுக்காக கடவுச்சீட்டை எல்லாம் வந்து போலியான முறையில் இவர் தயார் செய்து கொடுத்திருக்கிறார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இப்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ராகம் சுமன் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: நேரம் காலை 10 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சிறுவர்கள் நாட்டின் பொக்கிசம் என்பதால் அவர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பது பொறுப்புள்ள அரசாங்கத்தின் கடமை என ஜனாதிபதி ஆளுநர் குமார திசாநாயக்க தெரிவித்தார். வாழ்வுக்கு பலம் வீட்டு உதவி திட்டத்தின் மூலம் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் வளரும் பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் நோக்கில் பாதுகாப்பான இல்லத்துக்காக கடந்த வருடம் 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதுடன் இவ்வாண்டு அத்தொகை 2 மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தக்காரரான சலிந்து மல்சித்த குணரத்ன அல்லது பானந்துரை குழு சலிந்து என்பவரின் பணப்பொறுப்பாளராக செயற்பட்ட நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கிஸ் தலைமைக போலீசார் நடத்திய சோதனையின் போது சந்தேக நபர் தனது மனைவியுடன் சேர்ந்து ஹெரோயின் போதைப் பொருளை விநியோகித்து பணம் சேகரித்துக் கொண்டிருந்த போது ரத்மலானை விமான நிலைய சந்திக்க அருகில் வைத்து கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களான தம்பதியிடமிருந்து 63 லட்சம் ரூபாய் பணம், 15,055 மில்லிகிராம் ஹெரோயின், நவீன ரக பணம் எண்ணும் இயந்திரம், மின்னணு தராசு மற்றும் ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் என்பன போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானில் கடந்த பிப்ரவரி மாதம் பாடசாலை ஒன்று மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உட்பட 2 தாக்குதல்களுக்கு பின்னால் அமெரிக்கா இருந்ததாக நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவை போர்க்குற்றங்கள் எனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் உண்மையை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. ஈரானின் மினாப் நகரில் உள்ள சாஜர் தைபே ஆரம்ப பாடசாலை மீது கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 120 பள்ளி மாணவர்கள் உட்பட 150க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இது ஒரு தெளிவான பொதுமக்கள் கட்டடம் என்றும் ராணுவத்தின் நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஐக்கிய நாடுகள் நிபுணர்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். எமது அடுத்த மலைத்தாள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது என்று ராகம் சுகமானது நிகழ்ச்சியில தாடம் போட்டுக்கொண்டேதான் இருக்க போறீங்க. சரி, இந்த நேரத்துல நிகழ்ச்சியில வணக்கம் செங்கலடி முருகன்.
1: செங்கலடி குமார்.
0: ஆ, செங்கலடி குமார். சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஆ, நானும் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுடைய முழு பெயர் என்ன குமார்?
1: சண்முகம் குசலகுமார்.
0: சரி, அப்ப உங்களுடைய சொந்த இடமே மட்டக்களப்பு தானா?
1: யாழ்ப்பாணம், அம்மா மட்டக்களப்பு.
0: அப்ப நீங்க அம்மா பக்கம் வந்துட்டீங்க?
1: அம்மா பக்கமே சின்ன காலத்துல இருந்து இங்கேதான் இருக்க மட்டக்களப்பு.
0: ஆஹா, சரி. அப்ப யாழ்ப்பாணத்துக்கும் போகணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா நேரம் தான் கிடைக்கிறது இல்ல.
1: நேரம் இந்த முறை போகணும்ன்ற ஒரு ஆசை உண்டு கிடக்கு, ஆனா போகும் போல கிடக்கு.
0: அதுதானே பாருங்களேன். சரி, என்னதான் இருந்தாலும் இனி விவசாயம் செய்யறதுக்கான நாள் நெருங்குது. மழை காலம்,
1: மழையும் இல்லதானே.
0: எனித்தனை வரப்போகுது?
1: பத்தாம் மாசம் பிள்ளைதான் போவோம் பயலுக்கு.
0: அப்ப பல எதிர்பார்ப்புகளோட இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க.
1: ஆமா ஆமா.
0: சரி, ரொம்ப சந்தோஷம் எங்களோட பேசுறதுல. இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோடு இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க குமார்?
1: எனது அன்பு மகள் நிரோஜினி, மகள் ரிட்டாவு, மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் நிரோஜன், மருமகன் கட்டால் இருக்கார் குணேஸ்வரன், பேட்டி இருக்கா பள்ளிக்கு போயிட்டாவும், மனைவிக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்பீங்க.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்தமை குமார்.
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா அணுகிறது. இவ்வளை கொழும்பு 14 இருந்து முந்தாஜ் பேகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போன்று அக்கறை பெற்று ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கும் இதே நேரத்தில் எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து பேர்னட்ஸா எழுந்துக்கிறாங்க. மருதமுனை ஹமீடு எழுந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு ஆரோக்கியம் பத்தி இதயத்து நம்ம வந்திருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீஃபன் எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகளாக இன்றும் ராகம் சுகமானது அமையும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரா. சரி, நசூர் எழுந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சின்ன கடையிலிருந்து ரூபன் எழுந்திருக்கிறேன், யாழ்ப்பாணத்திலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பேர்வளை ரிம்சான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நான் நானோயாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி சுதன் குறிப்பிடுகிறது. இவளை தங்கமலை அப்புத்தளையிலிருந்து ஜமுனா வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் செல்வச்சின்னதி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க? நீ நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க. வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறது. இவளை ஆனந்தகுமார், ஜமுனா, ஆனந்தி ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அனிதா தெரிவித்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான். சஞ்சய் இணைந்திருக்கின்றார். யூட் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் துள்ளிசையாக வரும் வெள்ளி பாடலை நானும் நிகழ்ச்சியில் கேட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அசுருதீன் இணைந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க? எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அக்கறை பெற்று பாப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றார். மூதூர் பட்டித்திடலிலிருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள் நான் கந்தப்பளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோன் இணைந்திருக்கின்றார். தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக சி பாலசுப்ரமணியம் குறிப்பிடுகிறது. இவளே தேவி ஜோகேஸ்வரன் வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள் கிருபா என்னை நிகழ்ச்சியில் அனைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது. மனோகரன் இணைந்திருக்கிறார். நிசா மற்றும் சுவர்ணா, அனுஷ்யா, சந்திரகுமார் ஆகியோர் அனைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். மாவனில் நிசா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி சுகம்?
1: நல்ல சுகம். எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கிறேன். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க?
1: அப்பத்துல தங்கமலையில இருந்து ஜமுனா பேசுறேன்.
0: சரி, இப்ப பாடல்களை கேட்ட வண்ணம் இப்ப நீங்க ஒரு பாடலை பாடி காட்டணும் வந்துக்கிறீங்க.
1: மரணத்தில் இல்லாத சொந்தம் தண்ணீரில் வந்ததம்மா, உறவு சொன்ன சொல்லன

0: வசனத்து முதலாவது பாடல பாடாம விட்டீங்க, இடைக்கல தொடங்கி இடைக்கல விட்டாச்சு. சரி, அழகா பாடி இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இருந்தாலும் சோக பாடல பாடி காட்டுகிறீங்க.
1: பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும். நிறைய தடவை கேட்டிருந்தேன் அந்த பாடல், நீங்க தரலன்னா.
0: நீங்க அதாவது தொடங்கி இருக்கிறதே மரணத்தில் இருந்துதானே, அதால வந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, அப்படி எல்லாரையும் வந்து யோசிக்க வைக்க கூடாது, அதுக்கு அவ்வளவு தந்திருக்க மாட்டேன்னு கேட்ட நேரம். சரி, இப்போ நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதா இருக்கிறீங்க? ஜமுனா
1: வசந்தம் சொந்தங்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும்
0: நன்றி.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்பொழுது வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கிற உறவுகளை நிகழ்ச்சியில் இருந்து கொள்ளலாம். நஸ்லியா வந்துக்கிறாங்க, சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சரீஃபா இருந்துக்கிறாங்க, நிக்கவர்டியவிலிருந்து அக்கறைப்பட்டு பாப் ட்ரெயில நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். மற்ற முன்னிலிருந்து ராஃபி என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை மட்டக்கிழப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறார். சங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? பாட்டு தலைவா, பாடல்கள் தூள், உங்கள் நிழல் படமும் சூப்பராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போன்று கனி மொழி வந்துக்கிறாங்க, நாவலப்பட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் தாருங்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து தர்ஷினி இணைந்திருக்கிறேன் கிருபானா, ரொம்ப சந்தோஷம், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ஜமுனா அக்கா அழகா பாடலை பாடியிருந்தார், அவருக்கும் வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, உங்களுக்கும் ரசிகர்கள் கூட்டம் அப்படியே, எல்லாரும் உங்களுக்கு ஓட் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க தர்ஷினி. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புது குடியிருப்பிலிருந்து நஃபீர் இருந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி உடுப்பட்டி ஜஸ்டி ட்ரெய்லர்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சேகர் குறிப்பிடுகின்றார். சுகுணா மற்றும் நிலானி வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல் தெரிவுகள், இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் வசந்தத்துக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடையில் இருந்து குமாரி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கருங்காலிச்சோலை மெல்டன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான், நீ நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். நீர்குளமிலிருந்து ரவீந்திரன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இயற்கையை ரசித்து கொண்டு பாடலையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக குறிப்பிடுகிறார் ரவீந்திரன். அதேபோன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சூப்பர் பாடல்கள் அண்ணா அப்படின் நவீன் குறிப்பிட்டுகின்றார். ஹரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஜி அப்படி இருக்கிறீங்க, நேற்றைய தினம் ஒரு விதம், அதற்கு முதல் தினம் ஒரு விதம், ரொம்ப சந்தோஷமாக ராகம் சுகமானது நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீராஜ் எழுந்திருக்கின்றார். எங்களே நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிருபான் அப்படின்னு சொல்லி ஜெகா குறிப்பிடுகிறது. இவளை ஃபைரூஸ் ட்ரெய்லரில் ரொம்ப சத்தமாக ஃபைரூஸ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அபிமான நீயராக நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புத்தளம் வடிவேல் பிள்ளை எழுந்திருக்கிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ஷியாலினி வந்துக்கிறாங்க. ருவான் விலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். எட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைசர் குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பா.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிக்க உதவியதாக கூறப்படும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 42 வயதுடைய குறித்த அதிகாரியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிப்பதற்கு உதவியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே இன்று மீண்டும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக நிலுவையில் உள்ள ஊழல் வழக்கு ஒன்றின் விசாரணைகளுக்காகவே சிறைச்சாலை அதிகாரிகளினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றுக்கு அவர் அழைத்து வரப்பட்டுள்ளார். ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்யும் சம்பவத்தில் 800,000 அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் அண்மையில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்க மறியலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடன் நாட்டில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் இடதுசாரி எதிர்க்கட்சி கூட்டணி சிறிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து தான் பதவியிலிருந்து விலகப் போவதாக அந்நாட்டின் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டன் அறிவித்துள்ளார். நேற்று நிறைவடைந்த வாக்கு எண்ணிக்கையின்படி இஸ்டாக்ஹாமில் உள்ள 349 இடங்களைக் கொண்ட ரெக்டாக் நாடாளுமன்றத்துக்காக 4 இடதுசாரி எதிர்க்கட்சிகள் இணைந்து 176 இடங்களை கைப்பற்றியுள்ளன. தற்போதைய பழமைவாத கூட்டணி கட்சிகள் 173 இடங்களை பெற்றன. இதன் மூலம் இடதுசாரி அணி வரும் 3 இடங்கள் வித்தியாசத்தில் பெரும்பான்மையை பெற்றுள்ளது. 10.6 மில்லியன் மக்களை கொண்ட அந்த நாட்டில் இரு தரப்பினருக்கும் இடையே வெறும் 50,000 வாக்குகள் மட்டுமே வித்தியாசமாக இருந்தது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டன் தனது பதவியிலிருந்து விலகப் போவதாக சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:10 இப்போ நிகழ்ச்சியில் ஜமுனா வணக்கம்.
1: அன்பான வணக்கம் அண்ணா.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா நீங்க?
1: நல்ல சுகம். நீங்க எப்படி?
0: நானும் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன்.
1: நீங்க தான் சந்தோஷமா இருக்கிறீங்களே, நாங்க தான் கவலையா இருக்கோம்.
0: ஏன்
1: என்ன லைன் கிடைக்குதே இல்லையே?
0: அது கிடைச்சிருச்சு,
1: இன்னைக்கு கிடைச்சிச்சு. செவ்வாய்டா எங்களுக்கு கிடைக்கிறையே.
0: சரி சரி, இப்ப வந்து இந்த நாள் லைன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சிலருக்கு கிடைச்சு கொண்டே இருக்குது. ஆனா அழைப்பு ஏற்படுத்தி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா இருக்கிறார்களும் பலர் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நாங்க அந்தந்த நேரத்துல கிடைக்கிற சந்தர்ப்பம் தான் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறுது. யாரையும் குறிவச்சு நாங்க எடுக்கல அப்படின்றத நாங்க பகிரங்கமா தெரிவிச்சு கொள்றோம். சொல்லுங்க.
1: அப்படியா, ரொம்ப நன்றி.
0: சரி சொல்லுங்க. ஜமுனா பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்க இப்ப உற்சாகம் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
1: ஆமாண்ணா.
0: சரி சொல்லுங்க. இப்ப வீலிகளும் அங்கல விழுகுது, அதுல பாத்திரங்கள் எல்லாம் அங்கங்க விழுகிற மாதிரி கேக்குது. அப்படியா? சரி, அப்ப நீங்க நல்லா உருட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மைதானா? அப்படி எல்லாம் இல்ல, நம்ம பாட்டுல இருக்கோம்ண்ணா.
1: அப்படியே செவ்வாய் ராகங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்போம். அது கிடைக்காட்டி கவலைப்பட்டு எப்படியாவது ட்ரை பண்ணுவோம்.
0: எங்கிருந்தாலும் எப்பொழுதும் வசந்தம் உங்களுக்கு தயாரா இருக்குது. சொல்லுங்க ஜமுனா நிகழ்ச்சியில யார் யாரோட எழுந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: அன்பான குடும்பம், அன்பான அறிவிப்பாளர்கள், அன்பான நேயர்கள், ஸ்பெஷலா கிருபானாவுக்கு
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு.
1: பை அண்ணா, பை.

ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது ஏஞ்சோடி என்ன குருவி, கலர்லயே சொல்லிடலாமேனா. சரி, இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். ஹட்டன்ல இருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பவானி சந்திர கலா அணிந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கந்தலாய் கே வைதீன் அணிந்திருக்கின்றார். கிருபான் எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நானும் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரியன் நடந்திருக்கிறாங்க. மனைவி சுமிதா மற்றும் வசந்த உறவுகள் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிறதை வேளை. வணக்கம் கிருபாண்ணன், எப்படி இருக்கிறீங்க? மூதூர் பட்டித்தடல் வடிவேல், வேலைப்பழு அதிகம் இருந்தாலும் ராகம் சுகமானதை கேட்டாலே ஒரு தனி சுகம்தான், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றனர். தொடர்ந்தும் உங்களுடைய வேலைகளோடு வசந்தத்தையும் கேட்டுக்கொண்டே இருங்க. அதேபோன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காளிமுத்து வந்திருக்கின்றார். மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அஜித் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? பாட்டு தலைவா, நானும் மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கதிர் வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமா ரத்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனிய பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை அருமையாக தொகுத்து வழங்கும் வசந்தத்தின் அறிவிப்பாளர் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொரையின் இணைந்திருக்கிறாங்க. ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. வேணி வலாங்குடையிலிருந்து வந்திருக்கின்றார். அருள்மொழி பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சிங்கராஜா வந்திருக்கிறாங்க. ரெபேக்கா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பாலா கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை ப்ரோ எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக சந்திரா குறிப்பிடுகிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நான் ஆமஸ்டி லங்கா ஹோட்டலில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பர் இணைந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் ஊரூடவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை அருமையாக தொகுத்து வழங்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. நிர்மலா பாலா நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று இந்த நேரம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். யாழ்ப்பாணம் நக்கீரன் நடந்திருக்கின்றேன். கொழும்பு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்காகவும் பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் ஜே பிரகாஷ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? அதுதானே, நீங்களும் எங்க போயிருந்தீங்க? கொஞ்சம் காலமா காணலையே. அதுதானே, லைன் கிடைக்காதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க வந்து வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நீங்க நின்று கொள்ளலாம். சரி, அதுதான், என்னத்த இருந்தாலும் நம்ம நேர்ல கதைக்கிற மாதிரி ஒரு பாச பிணைப்பு ஒன்று உருவாகாது இல்லையா? சரி, சொல்லுங்க ஜெயபிரகாஷ், பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவரோட ஒரு நேரம் கூட ஒரு ஸ்டெப் வச்ச ஆடையிலன்னு சொல்லி ஒரு புகார் இருக்கு, உண்மையா? அப்படியா, டான்ஸ் எல்லாம் போட்டுதான் இருக்கிறீங்க? சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோட இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி, நிகழ்ச்சிகள் தமைக்க.

0: நேரம் 11:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: வருடங்களாக
1: நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து.
3: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
4: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
5: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
3: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
4: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
6: மக்கள் சூடிய மகுடமே
7: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும்.
8: பாதுகாப்பான பயணத்திற்கு
9: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:45. இந்த நேரம் யாரு வந்திருக்கிறேன்னு சொன்னால் சரோஜினி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி, இப்ப உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்கலாம். ஏன் இந்த பெண்களை அதிகமா பூவுக்கு ஒப்பிடுறாங்க?
1: பெண்கள் வந்து ஒரு மலர போல மென்மையானவங்க.
0: ஆஹா, காலம் அப்படியே மலர்ந்து டைமாக டைமாக வாடிடுவாங்க. அப்படியா? அப்படியா?
1: ஒரு மென்மையான ஒரு மலரை போன்றவங்க அவங்க, அதனால அவங்கள மலர்ந்து.
0: ஏதோ ஒன்னு சொல்லணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டீங்க. சரி, சொல்லி
1: முடியாது,
0: நமக்கு பெரும் பிரச்சனையாருமே. சரி, சொல்லுங்க. எத்தனையோ பேர் சொல்லிருக்கிறாங்க இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, இனியாவது கொஞ்சம் அறிஞ்சு கொள்வோமே. ஏன் இத்தனை பேரை சொல்லிட்டாங்களா? எவ்வளவோ பூன்றாங்க, மலரி மௌனமான்றாங்க, அதே இடத்துல இப்ப ஒளித்தோ இந்த பாடல் செம்பருத்தி இப்படி நிறைய பாடல்
1: செம்பருத்தி மலரை பத்தியும் போட்டாங்க.
0: மலர்ந்த முகம் சொல்றீங்க நீங்க. சரி, சொல்லுங்க சரோஜினி, நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பனாமத்தை ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, இனைய மகாதேவன், மும்தா சுவேதம், அருள்மொழி, ராஜலட்சுமி, சாந்தினி, சோப்பூர் கொச்சிக்கொடை ஈடன், வராவல்ல சத்யா, காமினி அவர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும்
0: நன்றி. நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு சரோஜினி
1: நன்றிங்க சார்.
0: இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்துகின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். கேரளாவிலிருந்து வெங்கடேசன் கோவிந்தராஜ் வந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ஆனல்ட் கெருபா ஹெவலக் ரோட் டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், குறிப்பாக தம்பி சல்மானும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். எஸ் பரமானந்தன் வசீஹரன் வந்திருக்கிறார் ஹட்டன் கிளவடன் பிரிவிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ரம்யா வந்திருக்கிறாங்க, இனிமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். மக்மில்லன் புத்தகசாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் வசந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளையும் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்மணி செல்வம் இருந்துக்கிறாங்க. பிடிவி கோட் அதாவது கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றனர். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து விளங்கு கலையத்தில் சங்கர். மற்றமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கையின் முதலாவது மின்கல சக்தி சேமிப்பு தொகுதி இன்றைய தினம் மக்கள் பாவனைக்கு. வடக்கில் புதிதாக 350 சுகாதார உதவியாளர்கள் இன்று நியமனம். நாளை முதல் அதிவேக வீதியில் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் கைது. ஈரானில் பாடசாலையொன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கின்றது, ஐநா தெரிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். இலங்கையின் முதலாவது மின்கல சக்தி சேமிப்பு தொகுதி இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பான நிகழ்வு அனுராதபுரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ளது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்தை தேசிய மின்கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ளும் நோக்கில் மின்சார விநியோகத்தின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த திட்டத்தின் ஊடாக இரவு வேளைகளில் ஏற்படும் மின்சார தேவையை தடையின்றி பூர்த்தி செய்ய முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான அரசாங்கத்தின் தேசிய திட்டத்தின் கீழ் தம்புள்ளை இப்பன் கடுவ குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள திய ஜனனி மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையமும் இன்று பிற்பகல் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்படவுள்ளது. இதனூடாக தேசிய மின்சார கட்டமைப்பில் 5 மெகாவாட் கொள்ளளவை இணைக்க உள்ளதுடன் சுமார் 10,000 குடும்பங்களுக்கு மின்சாரத்தை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடமாகாண சுகாதார சேவைக்கு புதிதாக 350 சுகாதார உதவியாளர்கள் இன்றைய தினம் நியமிக்கப்படவுள்ளனர். இது தொடர்பான நிகழ்வு சுகாதார மற்றும் விகசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச மற்றும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் ஆகியோர் தலைமையில் இடம்பெறவுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை, யாழ் தாதியர் கல்லூரி உள்ளிட்ட வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களுக்காக குறித்த நியமனங்கள் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் வாகனங்களில் ஆசனப்பட்டிகளை அணிவதை கட்டாயமாக்கும் சட்டம் நாளை முதல் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக வழங்கப்பட்டிருந்த சுமார் ஒரு வருட சலுகை காலம் இன்றுடன் முடிவடைவதால் நாளை முதல் ஆசனப்பட்டி அணியாமல் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார். இதற்கமைய ஆசனப்பட்டிகள் இல்லாத வாகனங்கள் நாளை முதல் அதிவேக நெடுஞ்சாலைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களின் முன் மற்றும் பின் இருக்கைகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டிகளை அணிய வேண்டுமென்றும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். ஆசனப்பட்டிகளை அணியாததால் வீதி விபத்துகள் மற்றும் விபத்துகளினால் ஏற்படும் ஆபத்துகள் அதிகரிப்பதாக சுட்டிக்காட்டிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல இதன் காரணமாகவே இந்த சட்டம் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிக்க உதவியதாக கூறப்படும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 42 வயதுடைய குறித்த அதிகாரியை குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிப்பதற்கு உதவியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று மீண்டும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக நிலுவையில் உள்ள ஊழல் வழக்கொன்றின் விசாரணைகளுக்காகவே சிறைச்சாலை அதிகாரிகளினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்டுள்ளார். ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்யும் சம்பவத்தில் 8 லட்சம் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் அண்மையில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாய்வீரவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரீட் மனு தொடர்பான தீர்ப்பை எதிர்வரும் 30ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றஞ்சாட்டி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை வலுவிழக்க செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாய்வீர இந்த ரீட் மனுவை தாக்கல் செய்திருந்தார். குறித்த ரீட் மனுவானது இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹாந்த அபேசூரிய தலைமையிலான மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த மனு தொடர்பான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு எதிர்வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படவுள்ளது. பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தற்காரரான சலிந்து மல்ஷித குணரத்ன அல்லது பாணந்துரை குடு சலிந்து என்பவரின் பண பொறுப்பாளராக செயல்பட்ட நபர் இன்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கிச தலைமையக போலீசார் நடத்திய சோதனையின்போது சந்தேக நபர் தனது மனைவியுடன் சேர்ந்து ஹெரோயின் போதைப்பொருளை விநியோகித்து பணம் சேகரித்துக் கொண்டிருந்தபோது ரத்மலானை விமான நிலைய சந்திக்க அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களான தம்பதியிடமிருந்து 63 லட்சம் ரூபாய் பணம், 15,055 மில்லிகிராம் ஹெரோயின், நவீன ரக பணம் எண்ணும் இயந்திரம், மின்னணு தராசு மற்றும் ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் என்பன போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களான தம்பதி சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பிலியந்தலை ஹெடகம பகுதியில் வீடொன்றை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்துள்ளதுடன் அந்த வீட்டை பரிசோதித்தபோது பணத்தை எண்ண பயன்படுத்தப்படும் நவீன ரக இயந்திரம் மற்றும் மின்னணு தராசு என்பனவும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 26 மற்றும் 34 வயதுடைய இந்த தம்பதியினரை தடுப்பு காவலில் வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வளமான நாடு அழகான வாழ்வு என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கமைய இலங்கை தபால் சேவையை நவீனமயமாக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் முதற்கட்டமாக 56 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவு புதிய தபால் நிலைய கட்டடம் இன்றைய தினம் மக்கள் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டது. நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாய்திச தலைமையில் இடம்பெற்றது. இந்நிலையில் புதுக்குடியிருப்பில் 32 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள புதிய தபால் நிலைய கட்டடத்துக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு அமைச்சர் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் கைதடி புதிய தபால் நிலைய கட்டடம் நாளைய தினம் திறந்து வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 10 வருடங்களின் பின்னர் தபால் திணைக்களத்தின் கட்டட புனரமைப்பு மற்றும் புதிய கட்டுமானங்களுக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் பொலநறுவை ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானில் கடந்த பிப்ரவரி மாதம் பாடசாலையொன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உட்பட 2 தாக்குதல்களுக்கு பின்னால் அமெரிக்கா இருந்ததாக நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவை போர்க்குற்றங்கள் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உண்மையை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. ஈரானின் மினாப் நகரில் உள்ள ஷாஜிரே தயபே ஆரம்ப பாடசாலையின் மீது கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 120 பள்ளி மாணவர்கள் உட்பட 150க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இது ஒரு தெளிவான பொதுமக்கள் கட்டடம் என்றும் ராணுவ நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஐக்கிய நாடுகளின் நிபுணர்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். பழமையான அல்லது புதுப்பிக்கப்படாத இலக்கு தரவுகளை அமெரிக்க படைகள் பயன்படுத்தியதே இந்த பேரழிவுக்கு முக்கிய காரணம் என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்ற யேமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த உதவுமாறு சீனா ஈரானிடம் ரகசியமாக கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரம் மேற்கொண்ட தீவிர ராணுவ முன்னேற்றங்களைத் தொடர்ந்து சவுதி அரேபியா முன்வைத்த கோரிக்கையின் பேரில் சீனா இவ்வாறு கோரியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. செங்கடல் கடலோர பகுதிகள் மற்றும் பாப் அல்மண்டேப் நீரிணையை சுற்றிலும் ஹூதிகள் வேகமான முன்னேற்றங்களை அடைந்ததைத் தொடர்ந்து சவுதியின் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் கப்பல் போக்குவரத்து மேலும் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து சவுதி அரேபியா சீனாவின் உதவியை நாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவினால் நிதானம், பேச்சுவார்த்தை மற்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஏற்படுத்துமாறு ஈரானிடம் கோரியுள்ள போதிலும் அது தொடர்பான பகிரங்கமான அறிக்கைகள் எவையும் இதுவரை வெளியாகவில்லை.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது 20-20 போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. கார்டிஃப் சோபியா கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 145 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை அணி சார்பாக அதிகபட்சமாக பத்தும் நிசங்க 37 ஓட்டங்களையும் சரித் அசலங்க 31 ஓட்டங்களையும் பெற்றனர். இங்கிலாந்து தரப்பில் லியம் டாசன் அபாரமாக பந்துவீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். தொடர்ந்து 146 ஓட்டங்கள் என்ற வெற்றிலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து அணி 12.1 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 146 ஓட்டங்களை பெற்று இலகுவாக வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணியில் அதிரடியாக விளையாடிய டாம் பேண்டன் 52 ஓட்டங்களையும் ஜோஸ் பாட்லர் 30 ஓட்டங்களையும் பெற்று அணிக்கு வலு சேர்த்தனர். இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான 20-20 கிரிக்கெட் தொடரில் இலங்கை மகளிர் அணி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று இடம்பெற்ற 3வது காலிறுதிப் போட்டியில் இலங்கை மற்றும் மலேசிய அணிகள் மோதியிருந்தன. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை 160 ஓட்டங்களை பெற்றது. இந்நிலையில் 161 என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய மலேசிய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து

0: தொகுதி இன்றைய தினம் மக்கள் பாவனைக்கு. வடக்கில் புதிதாக 350 சுகாதார உதவியாளர்கள் இன்று நியமனம். நாளை முதல் அதிவக வீதியில் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் கைது. ஈரானில் பாடசாலையொன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பின்னால் அமெரிக்கா இருப்பதாக ஐநா தெரிவிப்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான மதிய நேர வணக்கம். மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோட நீங்க போல இருந்து இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இணைந்திருக்கும் போது பாடல் மட்டும் கேட்காம என்ன பண்ணுங்க அப்படின்னு டக்குன்னு போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 0312 0001 அல்லது 0312 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்குங்கள அப்படி இல்லைன்னு என்ன பண்ணுங்க, டக்குனு போன் எடுங்க, வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப்ல வந்து 0760-4-7-102-6 அப்படிங்கிறத எங்களோட புதிய வாட்ஸ்அப் இலக்கம். அந்த இலக்கத்துக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜ்களையும் அனுப்பிட்டீங்கன்னா சேர்த்துக்கிறதுக்கு நானும் அவளாக இருக்கேன். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் போங்க, அங்கே வசந்தம் பேஜில் நம்மளோட மதிய நேர குதகலத்துக்காக ஒரு போஸ்ட் போட்டுருவோம். அதன் கீழேயும் எங்களோட கருத்துக்களை போட்டிங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அடுத்த 3 மணித்தியால் நம்ம செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம்.

நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நம்ம சுப்பிரமதி நேர குதூகலத்தோட இணைந்திருக்கிறோம். இப்ப வந்திருக்கிறார் பாருங்க, நம்மளோட பேசுறதுக்காக முதலாவது காலர். வாங்க, வணக்கம்.
1: அன்பான வணக்கம் புஷ்பரா சங்கர் சார் அவர்களுக்கு. நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன். உங்களுக்கு மதிய வணக்கம்.
0: அப்துல் மஜித், அப்துல் மஜித் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கோம் சார். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா?
0: நான் தெரியும் தானே, இப்ப கேக்கும் போது எப்படி இருந்துச்சு?
1: கொஞ்சம் வெயிலும் மழையும் பெய்யுது, ரெண்டும் கலந்திருக்குது.
0: ஆஹா, என்ன பண்ணலாம் இப்ப நமக்கு?
1: ஒன்றும் பண்ணல சார், என்ன செய்யற, கொடையை பிடிக்க வேண்டியதான்.
0: அது சரி, எங்க போக போறீங்க கொடையை பிடிச்சிருந்தீங்க?
1: வெளியே இறங்கலாம் சார். என்ன சார், கொடை தானே வேணும். மழையும் வெயில் மாதிரி, வெயில் நாற்பது 45 டிகிரில உழுது வெயில்.
0: அட்டடடா, கடும் கஷ்டம்னு.
1: கடும் வெயில், அதுக்கு மழை, மழைக்கு தான் காரணம்.
0: சரி, நீங்க என்ன பண்ணுங்க, நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வெளியில கிளம்புங்க.
1: ஆமா, நிகழ்ச்சியை முடிச்சுட்டு 3 மணி தான் இருந்துட்டு நிகழ்ச்சியை கேட்டு தான் போ,
0: கேட்டுட்டு போங்க. சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: பாடலை கேட்பதற்கு சார், தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனார் இருக்கும் தம்பி மொய்டினுக்காகவும், கொழும்பு 14 அன்பு சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது செல்ல மாலுக்காகவும், என்றென்றும் மறவாத மாவனிலை அன்பு சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பரிசுத்துறை அருள்மொழிக்காகவும், அன்றாபுரம் பஸ் டிரைவர் தம்பி பாரு குடும்பத்துக்கும், உங்களையும் சேர்த்துக்கொண்டு என்னையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம் வாய்ப்பு தந்தது உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. சரி, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படியே வீட்டுல இருக்க கேப்ல போன் எடுங்க. போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 0312-770 0031 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கங்க வாட்ஸ்அப் நம்பர். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், டக்குனு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0760-4-7-102-6 அப்படிங்கிறத எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு உங்களோட மெசேஜஸ்க்கு அனுப்புங்க. தயவு செஞ்சு கால் எடுத்துடாதீங்க வாட்ஸ்அப்பில், அதெல்லாம் லைன் கனெக்ட் பண்ண முடியாது. கால் எடுக்கணும்னா நான் சொன்ன கால் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இதில் வந்து மெசேஜ் மட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா டக்குனு ஃபேஸ்புக் போங்க, அங்கே மதிய நேர குதுகலத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ்களை போடுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் விக்னேஷ் சிவன்.

0: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
0: ஏய் அதான்டா என்ன தக்லீஷன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சா உனக்கு மச்சி. ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்கிற அழுக்கு அழுக்க உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே
2: விரட்டி விரட்டி வெளுக்க

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ளோசிவ்.
4: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
5: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

மதிய நேர குதூகலத்தோட ரொம்ப குதூகலமா இணைந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஊடாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். டக்குனு ஃபேஸ்புக் போகாங்க போனீங்கன்னு சொன்னா, மதிய நேர குதூகலத்துக்காக ஒரு போட்டோ போட்டிருப்போம். அதன் கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. டக்குனு சேர்த்துக்கிறது நானும் அவளாக இருக்கேன் அப்படி இல்லைன்னு சொன்னா, நம்மளோட வலமையான தொலைபேசிலுக்குங்களுக்கு கால் பண்ணுங்க. தொலைபேசிலுக்குங்களை மறுபடியும் இருக்கா ஞாபகப்படுத்தி பாத்துக்கங்க. 0-1-2-7-5 0-1 அல்லது 0-1-2-7-5 அப்படிங்கிறது எங்களோட தொலைபேசிலுக்குங்கள். அப்படியும் இல்லையா, இப்பெல்லாம் உங்களுக்காக வாட்ஸ்அப் கூட கொண்டிருக்கோம். வாட்ஸ்அப்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0-7-6-0-4-7-102-6 அப்படிங்கிறத எங்களோட வசந்தத்தின் அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு கூட நீங்க உங்களோட மெசேஜ்களை போடலாம். இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபேஸ்புக்கினூடாக ஹாய் குட் ஆஃப்டர்நூன், மதுரையிலிருந்து கணபதி ஜெயந்தி கலா வந்திருக்காங்க. வணக்கங்களோடு ராஜா பண்டார்லேருந்து வந்திருக்காரு. மதிய நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கரடியிலேருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. ஆய் அன்பான இனிய மதிய நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. பெரிய நீராலேருந்து கிருஷ்ணா வந்திருக்காரு. அன்பு கலந்த மதிய நேர வணக்கம், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மஸ்கெலிய கங்கைவத்தியைச் சேர்ந்த டிலான், டிஷான், சஜீவன், கமிஷ்கா, சச்சுன், லுக்ஷனா, தனு, ரித்திக் எல்லாரும் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய நேர வணக்கங்களோடு பவானி சந்திரகலா வந்திருக்காங்க. மதிய வணக்கம் சங்கரண்ணா பண்டாரலையிலேருந்து. ஆந்தனி ஜூட் வந்திருக்கிறாரு. மதிய நேர வணக்கங்களோடு கொழும்பாய்ந்திலிருந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை நேர வணக்கம், அதுக்கெல்லாம் மாலை ஆகலை, இப்போதான் மதியத்துக்கு வந்திருக்கோம். வணக்கங்கள் சொல்லி வந்திருக்கிறாங்க. சேலத்திலிருந்து சிவா வந்திருக்கிறாரு. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய நேர வணக்கங்களோடு தமிழ்நாடு தோட்டத்திலேருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. ஊர்கடவத்திலேருந்து நம்பிக்கை கிராமத்திலிருந்து ஹரல் சந்திரா வந்திருக்காங்க. மகிழ்வான மதிய நேர வணக்கங்களோடு ஆய் அன்பான வணக்கம் அண்ணா. இலக்க 3 சபமால் கந்த பிரியங்கா இன்றைய தினத்தில் அத்தை மாலினி தனது 61வது பிறந்த நாளை கொண்டாடுறாராம். அவரை அன்பு மகன் ரமேஷ், பிரபாத், மருமகள் பிரியங்கா, பேரன் பிரமோத் ஆகியோரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட நிர்மலா பாலா வந்து ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு இனிமையான நாளாக அமையட்டும் இந்த நாள். ஆயண்ணா இனிய மதிய நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி மீபிட்டிகந்தையிலிருந்து கிரிஹரன் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் அண்ணா, எங்களையும் இணைத்து பாடல் தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நலீம், நிரோஷன், ஷாம், அஷான், திலுக்ஷன், சஞ்சு, மோகன், விஜய், கிஷாந்தா மற்றும் வசந்த முருகளுக்காக பால் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய் அப்படின்னு சொல்லி ரோஷான் ரோஷ் வந்திருக்காரு. ஆய் அண்ணா பாடல்கள் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி முகுந்தன், சதீஷ் ஃப்ரம் தம்பிள்வில்லிருந்து வந்திருக்காங்க. மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அந்தகலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாரு. மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி வட்டுக்கோட்டையிலிருந்து அராலியிலிருந்து வந்திருக்கிறாரு. நிரோஜன் ஓவி வந்திருக்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய நேர வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லி தரமாக மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானி, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுர்ஷன் அனைவரும் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி வட்டகோடையிலிருந்து வந்திருக்காங்க. விமலேந்திரன் வந்திருக்கிறாரு. அடுத்ததாக அன்பான வணக்கம் அண்ணா, மதிய நேரத்தில் நானும் நிகழ்ச்சியை வளமை போல இணைந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கிறாரு. ஹேட்டன்லேருந்து மதிய நேரம் வணக்கம் சொல்லி கரோலின் ஆகாஷ் வந்திருக்காங்க. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. அடுத்த மனுத்தியாலத்தையும் இன்னும் குதூகலமாக

0: மதிய நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 1 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ரத்மலானி பகுதியில் ஹெரோயின் மற்றும் பெருந்தொகை பணத்துடன் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து ஒரு தொகை ஹெரோயின் மற்றும் 63 லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர். குடுசலிந்து என அழைக்கப்படும் சலிந்து மலிசித்த குணரத்ன என்பவரின் பண வசூலிப்பாளராக செயல்பட்டு வந்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது மனைவியுடன் இணைந்து ஹெரோயினை விநியோகித்துக் கொண்டிருந்த போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவின் பவரஸ் என்ற ட்ரோன் தயாரிப்பு நிறுவனம் பாகிஸ்தான் ராணுவத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. ட்ரோன்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதோடு பாகிஸ்தானிலேயே ட்ரோன்களை உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனா மற்றும் துருக்கியை சார்ந்திருக்கும் தன்மையை குறைத்து அமெரிக்காவுடன் தனது பாதுகாப்பு பொருளாதார உறவை மேம்படுத்த பாகிஸ்தான் முயன்று வரும் சூழலில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்துள்ளது. எமது அடுத்த மனித்தியால செய்திகளை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: மதிய நேர குதூகலத்தோட குதூகலமா இணைந்திருக்கிற நேரம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைப்பை மேற்கொள்ளுங்க. 0112 75 0001 அல்லது 0112 75 111 அப்படிங்கிறீங்களோட தொலைபேசிகளுக்கு எங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னா டக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் 0760 47 102 6 அப்படிங்கிறத எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா டக்கு வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. அங்க மதிய நேர குதூகலத்துக்காக ஒரு அழகான பையன் போட்டோ போட்டுருக்கும். அது வேற யாரில் நான் தான். அதை கீழே கூட கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்திருக்காங்க பருத்தித்துறையில இருந்து அருள்மொழி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓ சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இதேதானே எல்லாருக்கும் சொல்றீங்க நீங்க. ஒரு ஆள் விடாம எல்லார்ட்டும் இதே சொல்றது. நீங்க வந்தா நல்லா இருக்கும். என்ன பழக்கம் அருள்மொழி இது? அனுப்பி வைங்க. மதிய நேர குதூகலம், சங்கர் புஷ்பராஜ், வசந்தம் டிவி, வசந்தம் போட்டு அனுப்பி விடுங்க. சரியா? நிறைய அனுப்பி விடுங்க. நிறைய பேருக்கு பருத்தித்துறை வடை பிடிக்குமே. ஒரு பெட்டி போட்டு விடுங்க. எப்ப போடுவீங்க?
1: சேர்ந்து இங்கிரிய ரவி அழகசுந்தரம்னா மன்சூர் தேவையான ஹரிபா ஹனிபா எல்லாருக்காம எனக்கு இந்த பாட்டு தாங்க. பெண்கனியே பெண்கனியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, இந்த பாட்டு வரி சிறகா பெற்ற கொடி காட்டாம
0: பாடுதாங்க. நீங்க பாடிட்டீங்களே, திருமணத்துக்கு தரணும் என்ன? நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவே?
2: நான் வெளிநாடு போறேன்.
1: ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு அபிலாஷன். இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
2: அப்ப
1: வார ஞாயிற்றுக்கிழமை

0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
6: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

0: மதி நேர குதூகலத்தோட ரொம்ப குதூகலமா இணைந்திருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் வந்து உங்களுக்காக ஞாபகப்படுத்துறேன். 0311 2 75 0 1 அல்லது 0311 2 2 11 அப்படிங்கிற இலக்கங்களுக்கு அழைப்பினை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா 0760 4 7 102 6 அப்படிங்கிறங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட உங்களோட மெசேஜஸ் அனுப்பலாம். இல்லைன்னா அப்படியே டக்குன்னு வசந்தத்தின் ஃபேஸ்புக் போங்க, அங்க மதி நேர குதூகலத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸுகளை உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக இமானுவேல் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம். ரன்வேல இருந்து எட்டியாந்துட்டு இமானுவேல்.
0: எப்படி இருக்கீங்க இமானுவேல்?
1: சோமா இருக்கேன் சார்.
0: அப்புறம் உங்க ஏரியா எல்லாம் எப்படி இருக்கு?
1: ஏரியா இப்பதான் மழை வருது.
0: அதையா கேக்குறது வந்து இடி சத்தமா கேக்குது?
1: ஆமா.
0: சரி, என்ன செய்யறீங்க நீங்க இமானுவேல்? சாப்பிட்டீங்களா?
1: இல்ல சார், இப்பதான் வீட்டுக்கு வந்தேன்.
0: இப்பதான் வீட்டுக்கு வந்தீங்க? எங்க இருந்து வீட்டுக்கு வந்தீங்க?
1: ஊழியர்களும் அஜித் வெத்தலக்கடை அங்குள்ள ஊழியர்களும், பூணுகல நவரத்ன குடும்பத்தினர்களும், மற்ற மீபிடிக்கிற மேரி குடும்பத்தினர்களும், பணாமத்த ரெண்டாம் ஆட்டா விஸ்வநாதர் அவர்களும், மற்றும் பாபு அவர்களும், கணபதி அவர்களும், சரோஜினி அவர்களும், மற்றும் எட்டியாந்தோட்டை சேர்ந்த அனைவரும் கேட்கிறேன் சார்.
0: சரி, நன்றி.

0: வெறுந்தாய் மதிய நேர குதூகலம் மதிய நேர குதூகலம். ரொம்ப சந்தோஷமா மதிய நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 1:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8.
3: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
0: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குநர் நடிகர் பாடலாசிரியர் விக்னேஷ் சிவ.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்
1: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம்
2: FM 102.6 102.8
0: வசந்தம் FM அண்ணாமலை.

0: செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம், மதிய நேர குதூகலம்.
1: மதிய நேர குதூகலத்துல நாமளும் ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு பாக்க போறோம். என்ன ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எத்தனை கமெண்ட்ஸ் இருந்திருக்கு வாசிக்க போறோம். சோ பேஸ்புக்கின் ஊடாக நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைந்து கொள்ளலாம். டக்குன்னு வசந்தத்தின் பேஸ்புக் போங்க, அங்க மதிய நேர குதூகலத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கமெண்ட்ஸ்களை போட்டிங்கன்னு சொன்னா சேர்த்துக்கு நானும் ஆவலா இருக்கேன். வணக்கம் நண்பா, நானும் ஹட்டன் போடேஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வசந்த முருகனுக்காக பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்திருக்கிறாரு. ஆய் சந்தோஷமான வெள்ளி மலர்ந்த பூத்த வெள்ளிக்கிழமை வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நாடுல இருந்து அருண சுதன் வந்திருக்காங்க. மதிய நேரம் வணக்கம் சகோதரா, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இதே ரத்னம் வந்திருக்கிறாரு. ஹாய் ப்ரோ, மதிய நேரம் வணக்கம், நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி இங்கே ரவி வந்திருக்கிறாரு. ஹாய் அண்ணா, மதிய நேரம் வணக்கம், மயம் அபர்ணா அப்படின்னு வந்திருக்காங்க. கரோலினா ஹரி வணக்கம் சொல்லியிருக்காரு. அன்பான மதிய நேரம் வணக்கம் புஷ்பானா, பாடல் எல்லாம் அருமையா இருக்கு, வாழ்த்துக்கள். மிஸ்மிதா, அபிஷா, சரண்யா, யோகராணி, விஜயா, ரமேஷ், தமிழ் செல்வம் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தர்ணிகளிலிருந்து கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறாங்க. மதிய நேரம் வணக்கம் அண்ணா, ரூபன் கிரான் சின்னவேம்பிலிருந்து, ரூபன் கிரான் சின்னவேம்பிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப உறவுகளுக்காகவும் பாடல் தாங்க. அன்பு மனைவி ரெபேகா, அன்பு மகன் சந்தோஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்காகவும் சூப்பரான பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தாக நைஸ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகுந்தன் ஃப்ரம் தமிழ்வில்லிருந்து வந்திருக்காங்க. ஆ என்ன மதிய நேரம் வணக்கம், மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம் மற்றும் அனைவரையும் சேர்த்துட்டு கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்க. நம்மளோட முத்தையா காளிமுத்து, ஆய் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான், பலாங்குடையிலிருந்து குமாரி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அன்பான மதிய நேரம் வணக்கம் அண்ணா, பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா இவர்களோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகல்லிருந்து ஜேஸ்தா ஜேசு வந்திருக்காரு. ஆய் அண்ணா அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பாடல் தெரிவுகள் மிகவும் அருமை, வாழ்த்துக்கள் அண்ணா. நானும் வளமை போல நிகழ்ச்சியோடு தான் உள்ளேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. கீதா வந்திருக்காங்க, திசமாராமையிலேருந்து வந்திருக்காங்க. ஆய் அண்ணா வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மனோ, விஜய், ஜேசன், அதுக்கப்புறம் ஜானு, நிவே, ஹிந்து, நிலாந்தி, ஆர்ஷா இவர்களோடு பிரியா கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்களாம், ஹெய்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான மதிய நேரம் வணக்கம், பாடல் தெரிவுகள் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாரு. கின்னியாலிருந்து குருச்சங்கினி அஷூர்தீன் வந்திருக்காங்க. நூர்ஜகான், ரிகாஸ், ரியாஷாத், ரீனா, அன்வர், ஜார் எல்லாரும் இணைத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வந்திருக்கா, நிஷா மாவனிலிருந்து வந்திருக்காங்க. மதிய நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. அன்பான மதிய நேரம் வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி அக்கறைப்பற்று பப்டேல நிசார் வந்திருக்கிறாரு. ஆயண்ணா இனியான மதிய நேரம் வணக்கம், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லி அட்டன்ல இருந்து நவீன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேர்ந்திருக்கிறாரு. ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர், லாவண்யா எல்லாரையும் இணைத்துட்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அன்பான மதிய நேரம் வணக்கம், வாழ்த்துக்கள், வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் செல்லுதுறை வந்திருக்கார். செல்லுதுறை நந்தகுமார் வந்திருக்காங்க. நான் எட்டியான் தோட்டையிலிருந்து கராகுடலேருந்து யார் வந்திருக்காங்க, வடைத்தட்டு வச்சிருக்காராம், அவர் பேர் வந்து ஃபைசர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நேரத்துலலாம் வடைத்தட்டை ஞாபகப்படுத்தாதீங்க, நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாமளும் வாங்கி சாப்பிடணும்னு தோணும்ல. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காராம், ரொம்ப சத்தமாக கடையில் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க.

0: 92.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்கள் மற்றும் அரச நிறுவனங்களில் பொதுமக்கள் அரச சேவைகளை பெற்றுக் கொள்ளும் போது ஏற்படும் கால தாமதங்கள் மற்றும் தடைகள் தொடர்பில் அரசாங்க அதிபருக்கு தொலைபேசி மூலம் நேரடியாக தெரிவிக்க முடியும். இதற்காக 076-2233-0000 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அலுவலக நாட்களில் மாலை 5:30 முதல் 6:30 வரை அழைப்பை மேற்கொள்ள முடியும். பொதுமக்கள் எதிர்நோக்கும் அரச சேவை தொடர்பான காலதாமதங்கள் மற்றும் தடைகள் குறித்து அரசாங்க அதிபருக்கு நேரடியாக தெரிவிக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேகிவாளை இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தேகிவாளை பகுதியில் கைக்குன்றை வீசி இரண்டு சிறுவர்களை கொலை செய்து அவர்களது தந்தையை படுகாயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கடந்த ஆகஸ்ட் 1 கல்கிசி பகுதியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் என்பதும் தெரியவந்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: பிலிப்பைன்ஸில் உள்ள பாடசாலையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 4 காயமடைந்துள்ளனர். தெற்கு பிலிப்பைன்ஸின் பங்கா நகரில் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸில் கடந்த ஜூன் மாதத்தின் பின்னர் உயிரிழப்பை ஏற்படுத்திய 3 பாடசாலை துப்பாக்கி பிரயோக சம்பவம் இதுவாகும். சம்பவம் தொடர்பில் பிலிப்பைன்ஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எமது அடுத்த மனத்தியால செய்திகளை 3 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 அவதானத்துடன்
0: மனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி

0: செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகல மதிய நேர குதூகல.
1: ரொம்ப சூப்பரம் மதிய நேர குதூகலத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள என்ன பண்ணணும், டக்குன்னு ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க 0312 அல்லது 0312 எங்களோட தொலைவே சிலக்கம். அப்படி இல்லைன்னு சொன்னா டக்குனு ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்ல போங்க, போயிட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க 0760474026 அப்படிங்கிறது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். அப்படி இல்லைன்னு சொன்னா டக்குனு வசந்தத்தின் ஃபேஸ்புக்கு போயிட்டு மதிய நேர குதூகலம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டு அதன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட பேசுறதுக்காக கொழும்பு 14 இருந்து மும்தாஸ் பேகம், வணக்கம்.
2: வெயிலா
1: கொஞ்சம் வளமையா தளபதி ரஜினி கவல் ஃபேன்ஸ் கிட்ட தான் மாட்டிக்கிட்டோம். பார்த்தா இந்த பிரசாந்த் ஃபேன் அட்டகாசம் தாங்கல. சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: மம்முட்டியம் படத்துல மலையூர் நாட்டம்மா.
1: மலையூர் நாட்டம்
2: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: யாருக்கு இப்ப நாட்டமா பண்ண போறீங்க நீங்க சொல்லுங்க, யாரோட நாட்டமா பண்ண போறீங்க? யாருக்குமே இல்ல, நாம சொல்லி யாரு கேக்குறா வீட்டுல இல்லையா? சரி, யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்ப பாட்டுக்காக?
2: பாரு, எனக்காகவும் அன்பு கணவருக்காக செல்ல மகளுக்காக முக்கியமா உங்களுக்காகவும் புவனேஷ் நந்தகுமார் சேர்க்காவும்
1: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: The best live music streaming in Sri Lanka. Vasanta Vasanta.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: Take care. பாதுகாப்பான பயணத்திற்கு சொற்களுக்கு விருந்தாய்.

0: மதிய நேர குதூகலத்தோட குதூகலமா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு போன் எடுத்து எங்களோட நம்பரை டயல் பண்ணுங்க. 0312 0031 அல்லது 0312 711 அப்படிங்கிற எங்களோட இலக்குகள் அப்படி இல்லைன்னு சொன்னா 07604 7202 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் அப்படி இல்லை என்ன பண்ணுவோம் டக்குனு ஃபேஸ்புக் போங்க. ஃபேஸ்புக் போனீங்கன்னு சொன்னா அங்க வசந்த எஃப்எம் பேஜ்ல மதிய நேர குதூகலத்துக்காக ஒரு போஸ்ட் போட்டுருவோம். அங்க போயிட்டு டக்குனு உங்க பேர் விவரம் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சேர்த்துக்கிறது. நான் ரெடியா இருக்கேன். இப்ப வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அப்பதான் இந்த இழந்த உற்சாகம் எனக்கு திரும்ப கிடைக்கும் இல்லையா?
1: திரும்ப
0: சரி சவரி அம்மா,
1: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் சவரி அம்மா, நீங்க
1: லைன் கிடைக்காது அம்மா.
0: இந்த கிடைச்சிருச்சு
1: பகல் நேரம் இன்னைக்கு இந்த இப்ப எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து தான் இப்ப கிடைச்சிருச்சு.
0: அதான் ரஜினி சொல்லுவாரு, கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்கிறது கிடைக்கவே கிடைக்காது.
1: அது மாதிரி நாங்களும் டவலை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய.
0: அது சரி. ஆ, டவலை போட்டு சுத்தணும்னு.
1: ரஜினி
0: பாட்டு ரொம்ப பழைய பாட்டு கேட்டிருவீங்க அப்படின்னு நினைச்சேன். பேட்ட படத்துல உங்களுக்கு அந்த பாட்டு தரேன். யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: மோசஸ் குடும்பத்துக்காருக்கும், கிஷ்டி குடும்பத்துக்காருக்கும், அருள் குடும்பத்துக்காகவும், சாம் குடும்பத்தா, மகள் சித்ரா குடும்பத்துக்காகவும், திருமதி ரஜாக்காகவும், ஹரிச்சந்திராக்காகவும், பாலசேனி பத்மாக்காகவும் நிறைய இருக்காங்க.
0: நிறைய இருக்காங்க. ஆமா, டெய்லி வர்ற பேர் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சேர்த்து போமா?
1: பகணேஷ்காகவும், ஈடன் அண்ணனுக்காகவும், சாம் குமாருக்காகவும், வசந்த குமாருக்காகவும், உங்கள் குடும்பத்துக்காகவும், எனக்காகவும்.
0: சரி, எல்லாரையும் சேர்த்துக்கலாம். நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் திரை உலகின் நட்சத்திர
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் நடிகர் பாடலாசிரியர் விக்னேஷ் சிவன்.

இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே நாடு முழுவதும் 102.2

0: மதிய நேர குதூகலத்தோடு இணைந்து இருக்கிறோம். அப்படியே நிகழ்ச்சி முடிகிற நேரத்துக்கு வேக வேகமா வந்துட்டோம் அப்படிங்கறது இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது. சரி, இறுதியாக நம்மளோட பேசுறதுக்காக கபூர் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க கபூர்? கடும் வெயிலா இருக்கு நாட்டுல, பாதி பேர் கடும் மழையா இருக்குங்கிறாங்க, பாதி பேர் வெயிலா இருக்குங்கிறாங்க. ஏன் இந்த கஷ்டம் நமக்கு? என்ன சரிங்க கபூர், நீங்க பாடு கேட்டு இருக்கீங்க, வேலை எல்லாம் இல்லையா இல்ல உங்களுக்கு? வெள்ளிக்கிழமைங்கிறனா லீவா? ஓ, வெள்ளிக்கிழமை அரை நேரம் தானே இல்லையா? அது சரி, சொல்லுங்க பாக்கலாம். இப்ப யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க இறுதி பாடலுக்காக? சரி, நன்றி
1: நன்றி
0: நன்றி கபூர். இந்த கபூர் வந்து பேசிட்டு போயிருந்தாரு தொலைபேசியின் ஊடாக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, முடிய போற நேரத்துல யாரெல்லாம் பேஸ்புக்ல வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே ஒரு வாட்டி, கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே ஒரு வாட்டி வாசிச்சிடலாம். இனி மதிய நேரம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்து இருக்கும் நாங்கள் புவாக்பிட்டி பிரகதிபுர அவிசாவலையைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினோஷன், ரன்யா, இசையானி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஷா ஆகியோர் இணைந்திருக்கிறாங்களாம். ஆய் மதிய நேர வணக்கம், நான் வந்து வேணி, மதிய நேர குதூகலத்துக்கு சந்தோஷமா இணைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் வந்திருக்கிறாரு நாவட்காட்டிலிருந்து. மதிய நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம். மூதூர் பட்டினத்திலிருந்து கமல்ஹாசன், யசோதா வந்திருக்காங்க. மதிய நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு பொத்துவில்ல இருந்து பாடகர் ஜியா அவங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லி பாலகார்த்திகா வந்து நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. சரி, அப்படிலாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கடைசியா வந்து அன்பான மதிய நேர வணக்கம் சங்கர், பிரசாந்த் சாங் சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லி மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 வந்திருக்காங்க. பாட்டை இங்கே இருந்து போயிட்டு வந்து வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசியிருந்தீங்க. நிறைய சூப்பரான பாடல்கள் எல்லாமே வந்து உங்களுக்காக தந்திருந்தோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ நாம வந்து முக்கியமான ஒரு விடயத்துக்குள் நுழைய வேண்டிய நேரம் இது. அப்படி என்ன முக்கியமான விடயம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த முக்கியமான விடயம் தான் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்க போகிறோம். அப்படி நாம் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்னா அடுத்த நிகழ்ச்சிக்காக வருவாங்க இல்லையா? அடுத்து யார் வந்திருக்கு அப்படின்னா போட்டு தாக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக உங்களோட வந்து இணைந்திருக்க போகிறாங்க ஜிஆர் மற்றும் ஆனந்தி. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் என்றும் பிரியமுடன் சங்கர் புஷ்பராஜ். போயிட்டு வர மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இந்த நாளை என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்க. இந்த நாள்லேருந்து உங்களுக்கான மாற்றங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. வீக்கெண்ட் வேற வரப்போகுது, இந்த வீக்கெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர மக்களே.

0: நன்றி சங்கர். நேர்கள் தொடர்ந்து போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் மாலை 3 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமால் வீரவங்ச நீதிமன்றத்தை அவமதித்துள்ளாரா என்பது தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மக்கள் சந்திப்பில் விமால் வீரவங்ச வெளியிட்ட கருத்து தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கமைய நீதவான் அசங்க எஸ் போத்ரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய மருந்தகத்துடன் பணியாளர் குடியிருப்பு வளாகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நாளைய தினம் இடம்பெறவுள்ளது. சுகாதார அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதேச தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது. 282.52 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படவுள்ள இந்த குடியிருப்பு வளாகம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிறைவு செய்யப்படவுள்ளது. இதனுடன் வைத்தியசாலையின் லிப்ட் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டமும் 53 மில்லியன் ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இந்த பணிகள் 2027ஆம் ஆண்டு மே மாதம் நிறைவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: நைஜீரியாவின் ஓண்டோ மாநிலத்தில் மெத்தனோல் கலந்த மதுபானத்தை அருந்தியதில் 48 பேர் உயிரிழந்தனர். மதுபானத்தை அருந்திய சில மணித்தியாலங்களிலேயே வயிற்றுவலி, கண் பார்வை மங்குதல், மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளன. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் மொத்தமாக 182 பேர் வரையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள் என்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கமானது.
1: வணக்கம் வணக்கம் ஜிஆர் நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: உள்நாட்டுல வெளிநாட்டுல எல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட் மட்டுமில்ல, நல்ல பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ள போறீங்க. 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் இணைந்திருப்போம். 102.6, 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம்.
1: அதே நேரம் ஜிஆர் உலகத்தில் எங்க இருந்தாலும் சரியா www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் 5 மணி வரைக்கும் நாங்க அப்படியே இணைந்திருப்போம். எனவே 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க கேட்டுட்டே இருங்க.
0: ஆமா, சரி, புதிய புதிய நடைமுறைகள் நாளைய தினத்திலிருந்து அமலுக்கு வர இருக்கிறது. குறிப்பாக அதிவேக நெடுஞ்சாலை ஆசனப்பட்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கின்ற போது ஆனந்தி வாகனங்களில் ஆசனப்பட்டியை அணிவதை கட்டாயமாக்கும் சட்டம் நாளை முதல் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தை போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே அதிவேக நெடுஞ்சாலையில பயணிக்கிற எல்லாருமே வந்துட்டு கட்டாயம் வளமே நாங்க வாகனத்துல போகும்போது வாகனத்துக்குள்ள கதவு திறந்து அதுல இருந்து உடனே நாங்க வந்து ஆசனப்பட்டி அணிவது வந்துட்டு இயல்பான ஒரு விஷயம் தானே. சில பேர் வந்துட்டு அதை மறந்து போயிடுவாங்க. பக்கத்திலான இருக்கு, பக்கத்துல இருக்கிற ஷப்புக்கு போகும்போது எதுக்கு அப்படிம்பாங்க. நாங்க பக்கத்துல இருந்தாலும் சரி, பாதி தூரத்துல இருந்தாலும் சரி, கட்டாயம் ஆசனப்பட்டி என்பது எங்களுடைய உயிரை பாதுகாக்கிற ஒன்று. எனவே அதை நீங்க அணிவது கட்டாயப்படுத்தப்படுகிறது. நாளை முதல் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அணியாவிட்டார்
1: பதே நினைச்சியார். குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவர் சட்டவிரோதமான வெளிநாட்டுக்கு வந்து கடவு சீட்டு தயாரிக்க உதவியதாக கூறப்படும் குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்தின் உதவியில் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கதாக வந்து காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. 42 வயதுடைய குறித்த அதிகாரியை வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினாரிடம் கைது செய்துள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டது. சரியா, குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர் வந்து சட்டவிரோதமான வெளிநாட்டுக்கு கடவு சீட்டுகளை தயாரிப்பதாக உதவியதாகவும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் தான் இவரை வந்து கைது செய்திருக்காங்க.
0: சரி, ஓகே, தொடர்ந்து விடைந்திருக்கலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நல்ல நல்ல பாடல்கள் வரும். இப்போ பாடல் கேட்கலாம்.

0: காதல் அழிவதில்லை திரைப்படத்துக்காக. நேரம் 3:19.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: மக்கள் சூடிய மகுடமே,
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
4: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
1: முதல்வன் வசந்தம் FM

0: கதிகளம் திரைப்படத்திற்காக ஜிவிவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: நேரம் 3:25 கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 5 மணி வரைக்கும் நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். அது மட்டுமல்ல, பேஜ்ல போட்ட வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. அதாவது குறிப்பாக நிறைய பேர் வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அதே போல வேலை செய்தும் வேலை இல்லாம இருக்கிறாங்க. AI தொழில்நுட்பம் ஒரு பக்கம் அதனுடைய அபார வளர்ச்சி அடைந்து வருகிறது. எனவே எதிர்காலத்தில் அந்த ரோபோக்களுடைய பயன்பாடு வரும் இப்படின்னு நிறைய கேள்விக்குறி எங்களுக்குள்ள இருக்கு இல்லையா. இப்ப வந்து நாட்டுல வேலை செய்யும் வசதி உள்ள சுமார் 62 லட்சம் பெண்கள் எந்தவித வேலை வாய்ப்பும் இன்றி வீடுகளில் இருப்பதாக தேசிய பத்திரிகை ஒன்றோடு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இவர்கள வந்துட்டு ஆனந்தி 58.1% வேலைக்கு செல்ல விரும்புவதே இல்லையா. வீட்டுல இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மனநிலையில இருக்கிறார்கள் தனிவங்க. குடும்ப பொறுப்புகள், வீட்டு வேலைகள் முக்கியமான காரணங்கள் அமைந்திருப்பதால இந்த தரவுகளை சுட்டி காட்டப்படுகிறது. 25 ஆனந்தி 34 வயது பிரிவை சேர்ந்த வேலை இல்லாதவர்கள், அதாவது வேலை வாய்ப்பு இல்லாத பெண்களில 87% வீட்டு அத குடும்ப பொறுப்புகள் காரணமாக வேலைக்கு செல்லவில்லையா. ஸோ வீட்டில் நிறைய வேலை இருக்கும், எக்கச்சக்கமான வேலை இருக்கும். கணவனை பார்க்கணும், அவங்க பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளுக்கு தேவையானது, கணவனுக்கு தேவையானது, வீட்டில் இருக்கிற வயதானவங்களுக்கு தேவையானது எல்லாம் ஒரு பெண் தலைமைத்துவத்தில் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறதுனால அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க இல்லையா. நிறைய பட்டதாரியாக நிறைய பட்டங்கள் பெற்றிருப்பாங்க, நல்லா நல்ல டேலண்டானவங்களை இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த இந்த பொறுப்புகள் காரணமாக தன்னுடைய கனவுகள், வேலைகள் போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துடுறாங்களாம். 87% அதில் 35-54 வயது பிரிவை சேர்ந்த வேலை வாய்ப்பற்ற பெண்களில் 93.6% இதே காரணத்தை தானே திரும்ப திரும்ப சொல்கின்றார்களாம். பாருங்களேன், வேலை வாய்ப்பு இல்லாத 62 லட்சம் பெண்களில் 17.8% உயர்கல்வி கற்கும் நோக்கில வேலை வாய்ப்பையே அந்த வேலை வாய்ப்பே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்களாம். ஸோ இப்படியான ஒரு கருத்து கணிப்பை ஒரு தேசிய பத்திரிகை ஒன்று தெரிவிச்சிருக்கிறது.
0: இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரித்தானியாவின் லண்டன் நகருக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் வந்து இடையே வந்து நேரடியாக சேவைகள் ஆரம்பிக்குமாறு வலியுறுத்தியிருக்கு. பிரித்தானியா தொழிற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கேரத தோமஸ் விசேட கையெழுத்து மனுவை வந்து ஆரம்பித்திருக்கார். சரியா, வடக்கு இலங்கையுடன் குடும்பம் மற்றும் கலாச்சார ரீதியான தொடர்புகளை கொண்டுள்ள பிரித்தானியா, சரியா, தமிழ் மக்களின் பயண வசதிகளை இலகுப்படுத்தும் நோக்கில் தான் இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரியா, யாழ்ப்பாணத்தில் நேரடியாக விமான சேவையை கொண்டு வருவதன் மூலமாக எனினும் தொழிற்பொருள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவில் வந்து பிரித்தானியாவின் தமிழ் குடும்பங்கள், சரியா, திருமண நிகழ்வு அதனையொட்டி மற்றும் இறுதி சடங்குகள், சமய வழிபாடு உற்சவங்கள், சரியா, இதெல்லாம் வந்து உறவினர்களை பார்ப்பதற்காகவும் யாழ்ப்பாணத்திற்கு பயணிக்கும் போது எதிர்கொள்ளும் சிரமங்களையும் வந்து இதுல வந்து விரிவா சுட்டிக்காட்டியிருக்காங்க. இதே நேரம் வந்து நம்ம யாழ்ப்பாணத்திற்கும் இப்ப வேற ஒரு இடத்துக்கு பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா கொழும்புக்கு வந்து தான் பயணிக்க கூடியதா இருக்கும், சரியா. அதனால் வந்து இப்போது யாழ்ப்பாணத்திற்கும் இந்த பிரித்தானியாவுக்கும் நேரடி விமான சேவை வந்து அமைப்பதற்கு வந்து முன்னெடுத்திருக்காங்க.
1: நல்ல விஷயம் இல்லையா. நிறைய பேரான வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக பிரித்தானியால புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க இல்லையா. வேலை வாய்ப்புக்கு செல்றது, மொத்த ஃபேமிலியோட செட்டில் ஆகிறது அங்க இருக்கிறவங்களும் தான். ஸோ அவங்களுக்கான இப்படி ஒரு வசதி கிடைக்கும் போது அந்த கலாச்சாரத்தை அப்படி கட்டி காப்பாற்ற முடியும் மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து முடிந்திருக்கலாம் போட்டு தாக்கணும் கட்சியோடு.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: வெளிநாடு
3: போறேன்
2: செல்ல வந்தேன் உங்களுக்கு. அபுலாசன், இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
3: அப்ப
2: வார ஞாயிற்றுக்கு

0: தொலைத்து பாடல் அது அன்பே ஆறு உயிரை திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கிறீங்க. குறிப்பாக அதாவது 2030 ஆனந்தி வந்துட்டு நிலவுக்கு போகலாம், சந்திரனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரபரப்பான செய்திகள் அண்மை காலங்கள்ல வந்திருந்தது இல்லையா? சரி, அதே போலதான் இந்த நிலவினுடைய மேற்பரப்பில் 222 மீட்டர் அகலம் கொண்ட புதிய விண்கல் பள்ளம் ஒன்று அமெரிக்க விண்வெளி, அதாவது எப்பவுமே தெரியும் ரிசர்ச் சொன்னாலே நாசா தான், நாசா கண்டுபிடித்திருக்கிறது. கடந்த 2024 விண்கல் ஒன்று வந்து நிலவின் மீது மோதியதன் காரணமாக தான் இந்த பள்ளம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது வந்து இதே போன்று மிகப்பெரிய ஒரு விண்கல் தாக்கங்கள் வந்து எப்ப நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு 100 ஆண்டில் ஒரு முறை மட்டும்தான் நிகழக்கூடிய மிக அரிய நிகழ்வாகத்தான் இது கருதப்படுவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இருந்தாலும் நிலவில் இந்த புதிதாக கண்டறியப்பட்டுள்ள இந்த விண்கல் பள்ளத்திற்கு அழகான ஒரு பெயரும் விட்டு மேகி கட்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் விட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நிலவினுடைய மேற்பரப்பில் அகல 222 மீட்டர் கொண்ட அகலம் கொண்ட புதிய விண்கல் பள்ளத்தாக்கு.
1: இப்போ பார்த்தீங்கன்னா சியார், இப்போ முதலைகளை பார்த்தா சில பேர் பயப்படுவாங்க.
0: எல்லாருக்கும் பயணம்
1: சரியா, முதல்ல அந்த இடத்துல இருக்கு, அங்கே இருக்கு அப்படின்னு நாங்கள் கண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அந்த பக்கம் யாரும் போகவும் மாட்டாங்க. சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 500-க்கும் மேற்பட்ட முதலைகள் முதலைகள் வாழ்விடமாக கொண்டு ஆஸ்திரேலியாவின் ஆறு ஒன்றில் வந்து 2032 சரியா அந்த படகோட்டை அந்த போட்டி வந்து நடைபெற இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. சரிண்ணா என்ன அப்படின்னா, அந்த 500 முதலைகள் வாழ்ற ஒரு ஆறுல சரியா அந்த படகோட்டும் இந்த நிகழ்வு வந்து நடைபெற இருக்குதான் சரியா. இதுக்காக வந்து ஆஸ்திரேலியாவில் அந்த ஆறுக்கு அதிகபூர்வமான ஒப்புதலையும் வந்து அளித்திருக்காங்க சரியா. அப்ப இந்த 500 முதலைகள் கொண்ட ஒரு ஆறுல படகோட்டை போறாங்க,
0: வேற லெவல் என்ன.

வசந்தத்தின் ஸ்டார் வரும். ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர் விக்னேஷ் சிவன். ஒலிக்கும் பாடல் இது. நானும் ப்ரௌடிதான் திரைப்படத்துக்காக.

0: வாய்ஸ் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல்.
1: அடுத்த மனிதளத்தோடு முடிந்திருக்கலாம் பொழுதாக நிகழ்ச்சியோட நேரம் இப்பொழுது 4 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களினால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகள் விரைவில் மீண்டும் அரசுடைமையாக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்கால சந்ததியினருக்காக எவ்வித அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். குருநாகல் மாவட்டத்தில் காணி உறுதிப்பத்திரம் இல்லாதவர்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ரத்மலானை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நிலவும் கல்வி மற்றும் நலன்புரி பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கல்வி அமைச்சிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளது. 1.5 வருடங்களுக்கு மேலாக இப்பிரச்சினைகளை நீடித்து வருவதாகவும் இது தொடர்பில் பிரதமருடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சவுதி அரேபியாவுக்கும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களில் 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மக்காவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என ஹூதி தலைவர் தெரிவித்துள்ளார். மோதல்களில் 2 சவுதி அரேபிய பிரஜைகள் காயமடைந்துள்ளதுடன் இந்த மாதத்தில் சவுதி அரேபியாவில் பதிவான 1வது உயிரிழப்பு இது என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: இந்த பாடல் அது தோரணை திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு இரண்டாவது மணித்தியாலத்தோடு இணைந்திருக்கிறோம்.
1: இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா சியார் நிறைய தகவல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 அலைவரிசையினூடாக, அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் இணைந்து கொள்ள முடியும்.
0: சரி, அதாவது நாங்க வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சா, அது கடுமையாக முயற்சி செஞ்சா, நடக்கணும்னு நம்பினா மட்டும்தான் நடக்கும்.
1: ஆமா, அது
0: எல்லாமே உண்மைதான் இல்லையா?
1: உண்மைதான்.
0: அதாவது எல்லாத்துலயும் அதிர்ஷ்டம் இருக்கும், அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா வரும், அதை நம்பணும் 100%. அதே போலதான் இந்த கனடாவில நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னா, கனடாவின் ஒன்டாரியாவை சேர்ந்த ஒருவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறான்னு சொன்னா, ஒரே இலக்கத்தையுடைய லாட்டரி சீட்டை வந்துட்டு தினமும் அதை வாங்கி கொண்டிருக்கிறாரு. சோ அவருக்கு அடிச்ச ஜாக்பாட் பரிசு எவ்வளவு தெரியுமானது? 25 மில்லியன் கனடியன் டாலர் பரிசாக விழுந்திருக்கிறான் பாரு. பல ஆண்டுகளாக ஒரு இன் வரிசையை கொண்ட லாட்டரி சீட்டு வாங்குவதை தான் அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறாரு பாருங்க. இதை நம்புறாரு, இதே தொடர்ச்சியா நம்புறாரு, அதை செய்யறாரு, அதனால அவருக்கு பலன் கிடைச்சது. நம்மளாம் அப்படில ஒன்று, நாளைக்கு ரெண்டு, நாளைக்கு மூன்று, அப்படிதான் ஆசை இருக்கு இல்லையா? இதுல வரல, இதுல நம்பிக்கை இல்லை. அதனால சோ இவர் வந்துட்டு இந்த தொடர் இலக்குங்களை நம்பி எப்பயாவது பரிசு விழுமே அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக வாங்கியிருக்கிறாரு. இப்ப ஒரு செக் பட்ட வச்சிருக்காரு. அதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, பணம் வந்துருச்சு, அதை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த இந்த பங்கை இன்னாரு குடுக்கலாம், இந்த பங்கை இன்னொருத்தர் குடுக்கலாம் அப்படின்னு அவர் பிளான் போட்டார் தான். ஆனா கடைசி அவர் பிளான் போட்டார் பாருங்க, காதலியுடன் உலகம் சுற்றி பார்க்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாரா பாருங்க. அவரோட வயசு என்ன அவரு பாருங்க, காதலுக்கு வயசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே,
1: சரி, அவருக்கு பணம் இருக்குது அதனால வாழ்றாரு.
0: நமக்கு
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தெற்கு நைஜீரியாவில் வந்து மெத்தனால் சரியா கலந்ததாக சந்தேகப்படும் மதுபானத்தை அருந்தியதாக வந்து 48 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. மேலும் சுமார் 100 பேர் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. ஒண்டு மாகாணத்தில் உள்ள ஒடிக்போ மற்றும் இரளை ஆகிய பகுதிகளில் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. மொத்தமாக வந்து 182 பேர் வந்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படுது. இது தொடர்பாக இதுவரைக்கும் 15 பேர் போலீசாரால் வந்து கைது செய்யவும் பட்டிருக்காங்க.
0: பாருங்களேன், இதுக்குதான் சட்டவிரோதமாக எதுவும் செய்யக்கூடாது. சட்டவிரோதமான மதுபானத்தை அருந்தக்கூடாங்கிற உடலுக்கு கேடு, மனதுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. இப்ப பாட்டு கேட்கலாம் என்ன ஒலிக்கும் பாடல் இது?
1: கோவில் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில்.
0: உங்களுக்கு ஏத்த பாடல் தான்
1: அப்படியா? சரி.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: போட்டு தாக்கில் இந்த மனத்தியாளத்திற்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கறத கேக்கும்.
2: அதாவது ஒரு தொழிற்சாலை ஒன்று, இறைச்சி பதப்படுத்துற ஒரு தொழிற்சாலை இருந்தது. நிறைய பேர் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க, நிறைய பெரிய அதிகாரிகள் இருந்து. ஒரு தொழிற்சாலைன்னு சொன்னா எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கும், நிறைய பேர் வேலை செய்து கொண்டு இருப்பாங்க இல்லையா. அதுல குறிப்பாக மொத்த தொழிற்சாலையும் கட்டி காப்பாத்துற மாதிரி ஒரு காவல் அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு, வாட்ச்மேன். அவரு தான் அந்த மொத்த தொழிற்சாலையும் அந்த வேலை முடிந்த பிறகு அதை கட்டி காப்பாத்து பாதுகாப்பாக்கி பத்திரப்படுத்தக்கூடிய ஒருத்தர். சோ என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வளமை போல காலையில ஆபீஸுக்கு வராங்க எல்லாரும், தன்னுடைய வேலையில முடிச்சுட்டு ஈவினிங் ஆனதும் வீட்டுக்கு போறாங்க. இது ஒவ்வொரு தொழிற்சாலையிலயும் இருக்கிற ஒரு விஷயம். இதுல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி, அவருடைய பேரு ரவி, அவர் வாராரு காலையில அந்த வாட்ச்மேனை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு வளமை போல ஆபீஸுக்கு வராரு, தன்னுடைய வேலையை செய்யறாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங் சொல்றதும், ஈவினிங் ஆஃப் ஆயிட்டா குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்றதும் அவரு வழக்கமா கொண்டிருக்கிறாரு அந்த வாட்ச்மேனு கிட்ட. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இறைச்சி பதப்படுத்துற ஒரு தொழிற்சாலை, அந்த ஃப்ரீசர் இருக்கு தானே, இறைச்சியில கொண்டு அடுக்கி வைப்பாங்க அது பழுதாகாம இருக்கிறதுக்கு. அப்போ அந்த தொழிற்சாலையில ஒரு நாள் அந்த தொழில்நுட்ப பிரச்சனை வருகுது. அந்த ஃப்ரீசர்ல நிறைய பேர் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகளை தர்றாங்க, அதை சரி செய்ய பாக்குறாங்க, யாராலையும் முடியல. இந்த உயர் அதிகாரியான ரவி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, அந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிற ஏதோ பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அவர் சரி செய்யறாரு. அந்த தொழிற்சாலையினுடைய நேரம் முடிவடைகிறது. நேரம் முடிவடைஞ்சு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு உரிய அந்த தொழிற்சாலைக்கு சில பொறுப்பாக்கள் இருப்பாங்க இல்லையா. 5 மணி பிறகு முடிஞ்சா மின்சாரம் எரியுதா, இல்ல ஏதாவது டோர் லாக் இல்லாம இருக்கு, அதெல்லாம் இழுத்து பூட்டிட்டு அவங்க ஓஃபார் டைம் உண்டு இருக்கு. அப்ப எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு அறைகளாக ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு டோரையும் இழுத்து மூடிட்டு போறாங்க. இவர் இருக்கிற அறைக்குள்ள வந்து வந்த அந்த காவலாளி வந்துட்டு அந்த அறையையும் லாக் பண்ணிட்டு போறாரு. இவர் உள்ளுக்கு இருக்கிறது தெரியல, ரவி உள்ளுக்கு இருந்து அந்த தொழில்நுட்ப பிரச்சனையை சரி செய்யறதுங்கிற அவர் தெரியல. அவர் இழுத்து மூடிட்டு போறாரு. அந்த சத்தத்தை கேட்ட ரவி உடனே தட்டுறாரு, அந்த வெளியில இருந்தவருக்கு தெரியல. அப்போ ஒவ்வொரு நேரமும் செல்ல செல்ல இவர் வந்து உறைஞ்சு போறாரு அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள இருந்து. அப்போ இவர் தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போகும் நேரம், அந்த ரவி கொஞ்சம் கொஞ்சமா நாம இவ்வளோ இனி சரி எங்களுடைய உயிர் போகுது, இனி யாருமே இல்லை என்ன காப்பாத்துறதுக்கு அப்படின்னு அவர் தன்னம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கிற நேரத்துல வாட்ச்மேன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க தானே, எல்லாரும் ஆஃப் ஆயிட்டாரு, ஒரு டீ குடிக்க போயிட்டு இருக்கிறாரு. டீ குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எப்பவுமே ரவி சார் வந்து காலையில குட் மார்னிங் சொல்லுவாரு, ஆபீஸ் முடிஞ்சதுக்கு பிறகு குட் ஈவினிங் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு அந்த குட் ஈவினிங் சொல்லலையே, அவர் என்னாச்சு, அவர் ஆபீஸுக்குள்ள இருக்காரா இல்லையான்னு ஒரு தவிப்பு அவருக்குள்ள. அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் போயிட்டு ஒவ்வொரு அறைகளாக தட்டி அவரை பேர சொல்லி அழைக்கிறாரு. அதே போல இவர் இருக்கிற அந்த ஃப்ரீசர்ல அவரை பேர சொல்லி அழைக்கும் போது, ரவி சார் நீங்க உள்ளுக்கு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. இவருக்கு ஒரு உற்சாகம், என்னை காப்பாத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் குரல் கொடுக்கிறாரு. அப்போ அந்த வாட்ச்மேன் கதவை திறக்கிறாரு. ஸோ எப்போ ஒரு ஒரு இடத்து நாங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயம், ஒரு மனிதநேயம் அவரை வந்து எங்க காப்பாத்துதுன்னு பாத்தீங்களா. ஸோ இதுதான் நாங்கள் எப்போவுமே ஒரு சின்ன சிரிப்பு, யாராவது பார்த்து எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு, அந்த உயர்நிலை இல்லாமல் யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு அன்பு தான் எங்களுடைய எந்த ஒரு மரணத்திலையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதநேயம் தான் அது.
3: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி

சல்லடைகள் அல்லலாம், அது பனிக்கட்டி ஆகுமுறை பொறுத்திருந்தார். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம்,

0: நீதான் என் பொன் வசந்தம் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியார், கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள குட்னிஸ் பிராந்தியத்தில் நேற்றைய தினம் வந்து லேசான நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதிகாலை 5:31 மணிக்கு நெல்சன் நகரத்தின் வடக்கே சுமார் 40 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள கிரெட்போர்ட் சரியா சமூகத்தின் அருகே பூமிக்கள் அடியிலிருந்து 4 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து இந்த நிலநடுக்க மையம் வந்து கொண்டிருக்குது. சரியா, இந்த நிலநடுக்கத்தின் அளவில் எர்த்குயிக்ஸ் கனடா அமைப்பின் வந்து முதல் ரிக்டர் அளவில் வந்து 4.4 ஆக பதிவு செய்திருக்காங்க. பின்னர் வந்து 3.7 ஆக குறைத்து திருத்தியும் இருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தின் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் சொல்லியிருக்காங்க. மற்றும் கட்டிடங்கள் மட்டும் வந்து சேதம் அடைந்திருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க.
0: சரி, ஓகே. இதே போல நாங்கள் முக்கியமான விஷயத்தை இந்த மனதளத்தில் கட்டாயம் நினைவுபடுத்தணுமானது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இப்போ 2 நாளைக்கு முதல் ஏற்பட்டிருந்தது இரவு நேரத்தில் என்ன மட்டக்குள்ளில் இடம்பெற்ற விபத்து, பல வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டிருந்தது. அந்த உரியவர் வந்து 30ஆம் தேதியில் விளக்கு மறியல் வைக்கப்படுவதாக சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவர் நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தார். போதை குடித்து வந்ததாக சொல்லியிருந்தாங்க. அந்த போதை வந்துட்டு அவர் ஒரு மெடிசன் எடுப்பதாகவும் அதுக்காக கலக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான காரணம் சொல்றாங்க அந்த விபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனால் உயிர் போனது போனதானே, 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. பாருங்கள், இதுதான் விதிமுறைகளை நாங்கள் சரியாக கடைபிடித்தோம்னு சொல்லி சொன்னால், எதிர்கால சந்ததிகளுக்கு அதை தெளிவாக எடுத்துரைக்கும் போது எதிர்கால சந்ததிகள் ஊடாகவும் சரி இந்த வீதி விபத்துகளிலிருந்து கொஞ்சம் குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே எதிர்கால சந்ததிகளுக்கான இந்த வீதி விதிமுறைகளை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாகத்தான் கிளின் ஸ்ரீலங்காவினுடன் இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டேக் கேர் வேலை திட்டம் ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் 2ம் கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இந்த வீதி விதிமுறைகள் வீதி விபத்துகள் சம்பந்தப்பட்ட குறுநாடகங்கள் எக்கச்சக்கமான நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக
1: அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து 2வது முறையாகவும் இந்த வேலை திட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க.
0: சரி, இது இப்படி இருக்கிற நேரத்துல நாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, முகநூல் அதாவது பேஸ்புக் ஊடாக யாரெல்லாம் இணைய நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்கிரி ரவி வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு, வலிமை போல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இதே போல யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, கொழும்பு 14லேருந்து மும்தாஜ் வேகம் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை வணக்கம் சபு மல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் தகவல் நல்லம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொழும்பு 5 ஸ்டீவன் ரயில நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அக்கரைப்பேட்டு பொப் ரயில நிசாரும் இணைந்திருக்கிறாரு.
1: அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் இருவருக்கும் என்று காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கொழும்பு 12 புதுக்கடையில் அறந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இருவருக்கும் அன்பான வணக்கம் என்று அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஆரையம்பதி இதய ரத்னமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நீசா மாவனலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
0: சரி, இதே போல கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து அன்சாரி இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க.
1: அதே நேரம் அக்குரணையிலிருந்து ஷாருக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. பிரசாந்த் ராஜும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
0: சரி, எல்லாரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டு அடுத்த சூப்பரான ஒரு பாடல் குயிக்காக கேட்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் தாண்டி வாட்ஸ்அப் இலக்கத்தை நாங்கள் உங்களுக்காக நினைவுபடுத்துகிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 0760-47-102-6. எனவே இனி நீங்கள் வந்துட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு கூட நீங்கள் உங்களுடைய நல்ல பல விஷயங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0760-47-102-6.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38.
4: நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

அரசாங்கத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் விக்னே சிவன். ஒலிக்கும் பாடல் இது ரெமோ திரைப்படத்திற்காக அனிருத்தின் இசை.

0: நாட்டின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. If you are in search of true love, if you are in search of true love, good luck.
1: ஒலுக்காரம்பிக்கிற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். தொடர்ந்தும் நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரோபி. இந்த நாளும் இணைந்திருந்த எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர் மற்றும் ஆனந்தி. தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேட்யூன் மக்களே. நன்றி வசந்தம் உறவுகளே.
0: குட் லக்.

0: நன்றி ஜிஆர் மற்றும் ஆனந்தி. நேர்கள் தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நேரம் மாலையா இது மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நவீன அரச சபை ஒன்றை உருவாக்க வேண்டியது அவசியம் என அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார். வேலை செய்வோம், நாட்டை கட்டியெழுப்புவோம், முறையானதும் வினைத்திறன் மிக்கதுமான போக்குவரத்து சேவையை உருவாக்குவோம் என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற அகில இலங்கை போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் 27வது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பின்னோயா தோட்டத்தில் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த 5 தொழிலாளர்கள் குழவி கொட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று பிற்பகல் தேயிலை மலையில் உள்ள மரம் ஒன்றிலிருந்து குழவிக்கூடு கலைந்த நிலையில் குழவிகள் தொழிலாளர்களை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குழவிக்கொட்டுக்கு இலக்காகி காயமடைந்த தொழிலாளர்கள் உடனடியாக வட்டவளை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: இரண்டாம் ஆண்டு பிரிஸ்பர்ன் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளில் படகோட்ட போட்டிகள் நடத்தப்பட உள்ள நிலையில் ஃபிட்ஸ்ராய் ஆற்றில் சுமார் 500 முதலைகள் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. படகோட்ட போட்டிகளை நடத்துவதற்கான தொழில்நுட்ப மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் போட்டியாளர்களுக்கு குறித்த ஆறு பாதுகாப்பானதாக இருக்கும் என நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த ஆற்றில் உள்ள 500 முதலைகளில் சில 4 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியவை என்று குறிப்பிடப்படுகிறது. எனினும் கடந்த 40 ஆண்டுகளில் அந்த ஆற்றில் முதலைகள் மனிதர்களை இலக்கு வைத்து தாக்கிய சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வசந்தம் FM-இன் இன்றைய மனுத்தியலை செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி வழமை போன்று மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு மாலை பொழுது உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா இக்கச்சக்கமான ஏராளமான சூப்பரான சாங்ஸ் கலெக்ஷனோட வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0127 5001 கதை போல 0127 5111 இருக்கு.

0: நீங்க பாடல் யாருக்காக
1: நன்றி
0: அடுத்த மறுசு பிரதான பாடல் இருக்கு காப்பான் திருப்பதிக்காக.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. மற்றும் இதர பரிசுகளையும் அனைவருக்கும் வாசி. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவேன்?
2: வெளிநாடு போக போறேன்.
1: ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு அபிலாஷன். இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
2: அப்ப
1: வார ஞாயிற்றுக்கிழமை

0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
0: அந்நியாயம் இரவின் அமைதியில் நெஞ்சைத் தொடும் மெல்லிய இசையோடு அர

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சேதுபதி திரைப்படத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நீர்கொழும்புலேருந்து நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நிசாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: கடையில இருந்து உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே நிசாம். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ரூபகுமார் எங்களுக்கு பாடல் தாங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் கனடாலும் வசிக்கிற என்னுடைய அன்பு தங்கச்சி முனிரா, யுகேல எங்கட மூசாத் மச்சான் ரீமா, வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் தாங்க எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பாட்டு தான்.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: ஓகே ரொம்ப நன்றி.

Star of the day. வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகரும் இயக்குநரும் மற்றும் பாடலாசிரியருமான விக்னேஷ் சிவன்.

0: மணித்தியாலத்தி ஸ்டார் திரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: அன்பான
0: மாலை நேரம் வணக்கம். சரோஜினி எப்படி இருக்கீங்க?
1: வேலையெல்லாம்
0: எப்படி போனது? அப்படியா? ஓகே ஓகே. அப்ப இன்னைக்கு வீட்டுலதான் இருந்திருக்கீங்க?
1: இமானுவேல் ஆகியோருக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் மேடம் இன்னைக்கு பிறந்த நாள் ஒண்ணுங்க மேடம்.
0: ஓகே சொல்லுங்க.
1: ஏகாலை பிறப்பிடமாக கொண்ட செவன் 18வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை அம்மா அப்பா அக்கா மார்கள் உற்றார் உறவினர்கள் வாழ்த்துகிறார்கள்.
0: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக் கொள்றோம். சரியா?
1: நன்றி மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: தசம் எட்டில் வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் மாலை 6 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
3: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கையின் முதலாவது மின்கல எரிசக்தி களஞ்சிய கட்டமைப்பும் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையமும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பு. முல்லைத்தீவு மற்றும் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் புதிய தபால் நிலையங்கள். நாமல் ராஜபக்ச இன்றும் நீதிமன்றத்திற்கு. பிணை கோரிக்கை தொடர்பிலான பரிசீலனை எதிர்வரும் 29 தேதிக்கு. மோசடியான முறையில் பெறப்பட்ட காணிகள் மீள சுவீகரிக்கப்படும், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. ஈரானை இலக்காக கொண்டு அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களில் யுத்த குற்றங்கள், ஐநா சந்தேகம். இந்திய ஒருநாள் அணியில் இணைய ஹர்திக் பாண்டியா பூரண உடற்தகுதி பெறவில்லை என கௌதம் கம்பீர் தெரிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 10 மெகாவாட் மற்றும் 40 மெகாவாட் மணித்தியால மின்கல கட்டமைப்பு களஞ்சிய தொகுதி இன்று தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. அது தொடர்பான நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. நாட்டில் புத்தாக்க எரிசக்தி மற்றும் மின்கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் ஸ்டார் எக்ஸ் தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட எரிசக்தி களஞ்சிய கட்டமைப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. தற்போது எரிசக்தி துறையில் காணப்படும் சிறப்பான மற்றும் மிகவும் வினைத்திறனான தொழில்நுட்பமாக எரிசக்தியை களஞ்சியப்படுத்தக்கூடிய மின்கல கட்டமைப்பு காணப்படுகிறது. தேசிய மின் விநியோக வலையமைப்பை மேம்படுத்தும் வகையில் 13 எரிசக்தி களஞ்சிய கட்டமைப்பில் 130 மெகாவாட்டும் 520 மெகாவாட் மணித்தியாலங்களும் கொள்ளளவை கொண்ட மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. குறித்த செயல்பாடு ஸ்டார் எக்ஸ் தனியார் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வேலை திட்டமாக முன்னெடுக்கப்பட்டு அதன் முதலாவது எரிசக்தி களஞ்சிய கட்டமைப்பு இவ்வாறு அனுராதபுரத்தில் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. மின்கல களஞ்சிய கட்டமைப்பு காணப்படும் தொகுதியையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். தம்மண்ணாபுரம் பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக அச்சு இயந்திரம் ஒன்றும் வழங்கப்பட்டது. அத்துடன் சாதாரணதர கணித மற்றும் விஞ்ஞான பாடத்தை பயிலும் மாணவர்களுக்கான புலமை பரிசில் ஜனாதிபதியினால் 10 மாணவர்களுக்கு அடையாளம் நிமித்தமாக வழங்கி வைக்கப்பட்டது. 5 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கும் இபன் கட்டுவ மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் ஜனாதிபதியின் கரங்களினால் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. தம்புள்ளை இபன் கட்டுவ குளத்தின் மீது அமைக்கப்பட்ட மிதக்கும் சூரிய மின் நிலையம் திட்டம் மக்கள் உரிமைக்காக இன்று கையளிக்கப்பட்டது. தம்புள்ளை இபன் கட்டுவ குளத்தின் மீது அமைக்கப்பட்ட மிதக்கும் சூரிய மின் நிலையம் இன்று பிற்பகல் மக்கள் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டது. 10.5 ஏக்கர் பரப்பில் குறித்த நிர்மாணம் அமைக்கப்பட்டுள்ளது. சூரிய மின் நிலையத்தின் ஊடாக ஆண்டுதோறும் சுமார் 7500 வீடுகளுக்கு மின்சாரத்தை வழங்க முடியும். மேலும் இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 4600 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. அத்துடன் டீசல் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய ஆண்டுதோறும் செலவிடப்படும் 2.5 மில்லியன் லிட்டர் டீசலையும் சேமிக்க முடியும் என்பதோடு ஆண்டுதோறும் வெளிநாடுகளுக்கு செல்லும் $3 மில்லியன் பணத்தையும் சேமிக்க முடியும். திய ஜனனி என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 150 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன. இந்த திட்டத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி கட்டுப்பாட்டு அறைக்கும் சென்று அதன் நடவடிக்கைகளை பார்வையிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் விகாரைகளுக்கு நிதி உதவி வழங்குவது உட்பட பல சமூக நலத்திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அரசியல்வாதிகள் மற்றும் பல்வேறு நபர்கள் அதிகாரம் மற்றும் சட்டவிரோதமாக பெற்றுக்கொண்ட காணிகள் விரைவில் மீண்டும் அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். எதிர்கால சந்ததியினருக்காக எவ்வித சக்திகளுக்கும் அடிப்பணியாமல் நியாயம் நிலைநாட்டப்படும் என குருணாகலில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின்போது அமைச்சர் குறிப்பிட்டார். குருநாகல் மாவட்டத்தில் காணி உறுதியற்றவர்களுக்கு காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு குருநாகல் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அமைச்சர் ஆனந்த விஜயபால, பிரதி அமைச்சர்களான நாமல் கருணாரத்ன, அரவிந்த் செனவிரத்ன விதாரண மற்றும் வடமேல் மாகாண ஆளுநர் திஸ வர்ணசூரிய ஆகியோர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சட்டவிரோதமாக பெற்றுக்கொண்ட கரையோர காணிகள் விரைவில் சுவீகரிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால இதன்போது குறிப்பிட்டார். அரசியல் தலையீடு அல்லது வேறு சட்டவிரோத அதிகாரங்களின் ஊடாக காணிகளை பெற்றுக்கொள்ள இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை மற்றும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஆரம்ப நிகழ்வு வைத்தியர் அமைச்சர் நலிந்த ஜாயதீச தலைமையில் நாளை இடம்பெறவுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் முழுமையான மருந்து களஞ்சியம், பணியாளர்களுக்கான வீடமைப்பு தொகுதியை நிர்மாணிப்பதற்கான நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச தலைமையில் நாளை இடம்பெறவுள்ளது. வேலை திட்டத்துக்கான 336 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. வைத்தியசாலையின் ஏனைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் செயல்பாடுகளும் இதற்கிணைவாக இடம்பெறவுள்ளது. அதற்காக 53 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. இந்நிலையில் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் தாதியர் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கான நிர்மாண பணிகள் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச தலைமையில் நாளை ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. வேலை திட்டத்துக்காக 212 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. நீண்ட காலமாக நிலவிய பல்வேறு பிரச்சினைகளுக்கு இதனூடாக தீர்வு கிடைக்கப்பெறும். முல்லைத்தீவு மாவட்ட தபால் திணைக்கள கட்டிடம் 28 மில்லியன் ரூபாய் செலவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் திலகநாதன், எம் ஜெகதீஸ்வரன், தூணார் ரவிகரன், முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன், பிரதி தபால் மாதிபர் பிரேமச்சந்திர ஹேரத் உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்திருந்தனர். இந்நிலையில் புதுக்குடியிருப்பு தபால் நிலைய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. 32 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் நிர்மாணிக்கப்படவுள்ளது. அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச கட்டிடத்துக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்ததோடு பெயர் பலகையை திரை நீக்கம் செய்து வைத்தார். கடந்த 2012 முதல் வாடகை கட்டிடத்தில் புதுக்குடியிருப்பு தபாலகம் இயங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது. நூறு மில்லியன் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பிணை கோரிக்கை எதிர்வரும் 29 தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சந்தேகநபரான நாமல் ராஜபக்சவை தொடர்ந்தும் எதிர்வரும் 29 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டார். பிணை கோரிக்கை தொடர்பான பிரதிவாதிகளின் எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் 22 தேதி சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. முறைப்பாட்டாளரின் எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் 25 தேதி தாக்கல் செய்யுமாறு நீதவான் குறிப்பிட்டுள்ளார். வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் ஆஜரான பிரதி மன்றாடியார் நாயகம் சந்தேகநபர் லஞ்ச குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மற்றொரு வழக்கிற்காகவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழான வழக்கு எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் லஞ்ச குற்றச்சாட்டுகள் மற்றும் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழான குற்றச்சாட்டுகள் ஆகிய இரண்டும் வெளிப்பட்டுள்ளதால் குறித்த விசாரணையை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளின்படி விசாரணைக்கு சட்ட அதிபரின் உதவியை பெறுவதற்கும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் குறிப்பிட்டார். விசாரணை தொடர்பாக முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பணிப்பாளர் சபை கூட்டத்தை நடத்தியமை தொடர்பாகவும் ஷமீந்திர ராஜபக்ச என்ற சந்தேகநபர் வெளிநாடு சென்றுள்ளமை தொடர்பாகவும் சமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தவிர சுசாந்த சமீந்த ரத்நாயக்க மற்றும் திமுத்து சஞ்சய ஆகிய இருவரிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. 2012 முதல் முன்னெடுக்கப்படும் விசாரணை என்றும் குறித்த விடயத்தின் முதலாம் சந்தேகநபரான கபில சந்திரசேன தற்போது உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாம் சந்தேகநபரான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். மூன்றாம் சந்தேகநபரான ஷமீந்திர ராஜபக்ச அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். அவர்களைத் தவிர சந்தேகநபர் நாமல் ராஜபக்ச மற்றும் சாட்சியாளரான நிமல் பெரேரா ஆகியோர் காணப்படும் புகைப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமும் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக பிரதி மன்றாடியார் நாயகம் தெரிவித்தார். சந்தேகநபர் தொடர்பாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 149வது பிரிவின் கீழ் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சான்றிதழ் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் விதிவிலக்கான காரணங்கள் முன்வைக்கப்படும் போது மாத்திரமே நீதிமன்றத்தால் பிணை வழங்க முடியும் என பிரதி மன்றாடியார் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் குறித்த வழக்கில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள இரு சந்தேக நபர்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து நீதவான் வினவினார். அதற்கு பதில் அளித்த பிரதி மன்றாடியார் நாயகம் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றுள்ள ஷமேந்திர ராஜபக்சே என்ற சந்தேக நபர் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைக்கு அமைவாக சர்வதேச போலீசார் மூலம் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் சென்றுள்ள இரண்டாம் சந்தேக நபரான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க தொடர்பாகவும் சிவப்பு அறிவித்தலை பெற்றுக் கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த நடவடிக்கைகளை விரைவாக நிறைவு செய்வதற்கு சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை சட்டமாதிபர் திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் அவற்றை விரைவாக ஆய்வு செய்து அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதி மன்றாடியார் நாயகம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் நாமல் ராஜபக்சே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி விடயங்களை முன்வைத்தார். அவரது பிணை கோரிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்த பிரதி மன்றாடியார் நாயகம் வலிகமபே என்ற சம்பவம் தொடர்பாகவும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். குறித்த விசாரணைகளிலும் 175 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளமை தெரியவந்துள்ளது. குறித்த பணமும் நிமல் பெரேராவின் கணக்கிற்கே கிடைத்துள்ளது. எனவே தற்போது விளக்கமறியலில் உள்ள சந்தேக நபரான நாமல் ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க எவ்வித விதிவிலக்கான காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை என பிரதி மன்றாடியார் நாயகம் குறிப்பிட்டார். இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னர் சந்தேக நபரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேச அபிவிருத்திக் குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. அபிவிருத்திக் குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் பிரதேச செயலாளர் எஸ் எச் முசமலின் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இடம்பெற்றது. ஏறாவூர் பிரதேசத்தில் 47 அபிவிருத்தி திட்டங்களுக்காக 92 மில்லியன் ரூபா பெறுமதியான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 25 வேலைத்திட்டங்கள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்காக 33 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் திண்ம கழிவகற்றல் பிரச்சினைக்கான தீர்வு குறித்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. பாராளுமன்ற உறுப்பினர் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்திருந்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொண்ட 2 தாக்குதல்களில் 177 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அதனூடாக அமெரிக்கா யுத்த குற்றத்தை இழைத்துள்ளமைக்கான சாதாரண அடிப்படை காணப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரான் தொடர்பில் சுயாதீன சர்வதேச விடயங்களை ஆராயும் புதிய அறிக்கை இதுவென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் முனா பகுதியில் உள்ள பாடசாலை மீது 1வது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. லெமட்டில் உள்ள விளையாட்டுத் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலிலும் பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு சிவில் கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல்களின் ஊடாக யுத்த குற்றம் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. முனா பகுதியில் இடம்பெற்ற பாடசாலை மீதான தாக்குதலில் 156 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களில் 120 சிறுவர்களும் உள்ளடங்குகின்றனர். இந்நிலையில் லெமட்டில் உள்ள விளையாட்டுத் தொகுதி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் ஈரான் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை ஒடுக்குவதற்காக ஈரான் அதிகாரிகள் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதல்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். புனித மக்காவை இலக்காக கொண்டு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என ஹவுதி அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். எனினும் இருதரப்புக்கிடையிலான மோதல்களில் 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர்.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இந்திய ஒருநாள் அணியில் ஹர்திக் பாண்டியாவை தற்போதைய சூழலில் களமிறக்க விரும்பவில்லை என இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். ஹர்திக் பாண்டியா முழுநேர சகலத்துறை வீரராக அணிக்கு பங்களிப்பு வழங்கக்கூடிய வகையில் முழு உடற்தகுதியை பெற்றதன் பின்னரே அணியில் இணைக்கப்படுவார் என்றும் கம்பீர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருநாள் போட்டிகளில் 10 ஓவர்களை வீசக்கூடிய உடற்தகுதியை ஹர்திக் பாண்டியா பெறவில்லை என்றும் அதன் காரணமாக அவரை T20 போட்டிகளில் மாத்திரம் இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் கௌதம் கம்பீர் குறிப்பிட்டுள்ளார். பாண்டியா பந்து வீசுவதற்கான முழு உடல் தகுதியை பெற்றதும் அவரும் இளம் சகலத்துறை வீரரான நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரே நேரத்தில் 11 பேர் கொண்ட குழாமில் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் கௌதம் கம்பீர் குறிப்பிட்டுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கையின் முதலாவது மின்கல எரிசக்தி களஞ்சிய கட்டமைப்பும் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையமும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பு. முல்லைத்தீவு மற்றும் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் புதிய தபால் நிலையங்கள். நாமல் ராஜபக்சே இன்றும் நீதிமன்றத்திற்கு. பிணை கோரிக்கை தொடர்பிலான பரிசீலனை எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு. மோசடியான முறையில் பெறப்பட்ட காணிகள் மீள சுவீகரிக்கப்படும், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. ஈரானை இலக்காக கொண்டு அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களில் யுத்த குற்றங்கள், ஐநா சந்தேகம். இந்திய ஒருநாள் அணியில் இணைய ஹர்திக் பாண்டியா பூரண உடற்தகுதி பெறவில்லை என கௌதம் கம்பீர் தெரிவிப்பு. இத்துடன் வசந்த மெஃபமின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தி வழமை போன்று நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேயர்கள், இப்போது முதல் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தியுள்ளதர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அது கோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டளிப்பு வாரம் 3113 வெற்றி இலக்கங்கள் முறையே 11, 14, 19, 70. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 11, 14, 19, 70 ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எல். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 4999 வெற்றி இலக்கங்கள் முறையே 12, 35, 50, 60. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 12, 35, 50, 60. வெற்றி ஈட்டிய ராசி சிம்மம். மீண்டும் ஒருமுறை ராசி சிம்மம். சூப்பர் பாலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3287 வெற்றி இலக்கங்கள் முறையே 11, 13, 75, 79. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 11, 13, 75, 79. ஆங்கில எழுத்து என். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து என். சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 5448 வெற்றி இலக்கங்கள் முறையே 21, 53, 67, 80. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 21, 53, 67, 80. ஆங்கில எழுத்து டபிள்யூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டபிள்யூ. கப்பரக்குவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 2463 வெற்றி இலக்கங்கள் முறையே 4, 49, 69, 72. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 49, 69, 72. ஆங்கில எழுத்து என். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து என். சூப்பர் இலக்கம் 31. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 31. சூப்பர் தன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1021 வெற்றி இலக்கங்கள் 3, 1, 1, 4, 8, 8. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 3, 1, 1, 4, 8, 8. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி. ஜயசம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 495 வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 4, 8, 8. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 1, 4, 8, 8. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1117 வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 9, 31. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 7, 9, 31. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் கோகிலன், பாகனேரி.
0: கோகிலன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமாக்கா, நீங்க எப்படி?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கோகிலன். அப்புறம் என்ன செத்துட்டு இருக்கீங்க?
1: வேற இஞ்சி வேலை முடிச்சுட்டு இப்ப ரூமில் வந்துக்கிஞ்சு.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓகே ஓமாக்கா. நீங்க குடிக்கீங்களா?
0: ஆமா, 5 மணிக்கெல்லாம் டீ எல்லாம் குடிச்சு ரெடியாவே வந்துட்டேன் கோகிலன். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: அம்மா, அப்பாவுக்காகவும், தங்கச்சி மாதிரிக்காகவும், நான் இருக்கும் பஸ்ஸுக்காகவும்,
0: ஓகே,
1: உங்களுக்காகவும். அதான் நான் கேட்கிற பாட்டு ஒன்று தெரியுங்களா?
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: விஷும் படத்துலேருந்து டயலாமோ டயலாமா பாட்டு.
0: அப்படியா? ஓகே, தொடர்ந்து மகிழ்ச்சி கேளுங்க. சரியா?
1: சரியாக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: பிள்ளனானா
2: சொல்லு முலாஜன்.
1: செல்ல கவலைத்தான்.
2: ஏன் கவலைப்படுற?
1: சரியான கவலையும் தான் உங்களுக்கு செல்லத்தானே ஒண்ணும் நானா?
2: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவே?
1: நான் வெளிநாடு போறேன்.
2: ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு. அபுலாசன், இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
1: அப்ப
2: வார ஞாயிற்றுக்கிழமை காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வந்து மக்களுக்கு சொல்லிட்டு போ.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
0: அன்னி சாயும் இரவின் அமைதியில்

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகரும் இயக்குநரும் பாடலாசிரியருமான விக்னேஷ் சிவன்.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மனித அழுத்திய ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். மார்கரெட், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மார்கரெட். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: நான் இப்பதான் வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமே தான் சமையல்.
1: அப்படியா? ஓகே ஓகே மார்கரெட், என்ன சமைக்கலாம்னு ஐடியால இருக்கீங்க?
2: இன்னைக்கு நூடுல்ஸ்.
1: அப்படியா? ஓகே ஓகேமா. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யார் யாருக்காக கேட்க போறீங்க?
2: அந்த பாடல கேட்க கணவருக்காகவும், மகள் மேசி அச்சாரணிக்காகவும், வசந்தம் சொந்த மனைவிக்காக, உங்களுக்காகவும், எனக்காகவும், பள்ளிகணத்தை சேர்ந்தவர்களுக்காகவும் கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி. அதே போல நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பினி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0112-77-5001. கதை போல 0112-77-5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம்.

0: அனைகின்ற சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம் அன்ரிஷியா.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம் அன்ரிஷியா, எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க.
0: என்ன சாங்?
1: நன்றி,
0: பாய். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் வந்து ஒரு நாள் கூத்து திரைப்படத்துக்காக.

0: நீ திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம் வணக்கம் வணக்கம் ஃபரிதா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஃபரிதா, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா, ஓகே ஓகே ஃபரிதா, அப்புறம் டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஓகே ஓகே, நான் டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாவே
1: வந்துட்டேன்.
0: ஆமா, ஓகே ஃபரிதா, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, ஓகே, அவங்க யார் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்கணும்னு நினைச்சாங்களோ அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்து கொள்ளலாம்.

0: இருமுகன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ஓகே விஸ்வநாதன், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலைங்க வீட்லயா? ஓகே ஓகே விஸ்வநாதன், இன்னைக்கு சவாரி எல்லாம் எப்படி போனது? ஓகே ஓகே விஸ்வநாதன், அடுத்துமே ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: சோமசரி, குமார் சந்திரன், சித்தர் பக்தன், சுலைமான், சம்மகதாசி, குமார ராகவேமா, சாரதிமா, தந்தை தங்கத்துறை, அனைவருக்கான அன்பான அறிவிப்பா திடீர்னு.
0: ஓகே, ரொம்ப நன்றி. இனிய வணக்கம் சொல்லி இந்துகளிலிருந்து அரசு நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. இனிமையான இருவுநீர வணக்கம் சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. அன்பு கிடந்த இருவுநீர வணக்கம் சொல்லி மஸ்கிலிய கங்கைவத்தியை சேர்ந்த லுக்ஷன் ரித்திகான், சச்சின், தனு, கமிஷ்கா ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் இருவநீர வணக்கம் நானும் நிகழ்ச்சி விடுதான் சொல்லி இங்கிலேயர்ல இருந்து ரவி நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுதுன்னு சொல்லி பசரியூர் ஏஎஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கம் சொல்லி நாவட்காண்டில இருந்து சுரேஷ் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. மற்றும் இனி இருப்பினர் வணக்கம் சகோதரி வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் நானும் இணைந்திருக்கிறேன்னு சொல்லி ஆரையம்பத்தியில இருந்து இதே ரத்தினம் வந்திருக்காங்க. மற்றும் ஹாயக்கா அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் பழத்திற்கெல்லாம் அருமையா இருக்குன்னு சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. மகள் தக்ஷிகா மனைவி அபிராமிக்காகவும் நல்ல பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிமையான வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் வந்திருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கம் சொல்லி சுபா யோகா நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவர்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல் பொழிக்குத்தி திரைப்படத்துக்காக.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: எனக்கு சொல்லாம நீ வேற யாருக்கு சொல்லுவேன்?
2: வெளிநாடு போக போறேன்.
1: ஐதான் செல்ல வந்தேன் உங்களுக்கு அபிலாஷன். இது எனக்கு நீ சொல்லி பிரயோசனம் இல்ல.
2: அப்ப
1: வார ஞாயிற்றுக்கிழமை காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வந்து மக்களுக்கு சொல்லிட்டு போ.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
0: அன்னி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின்

102.2 சுமிட்டாலை வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். இப்போ கூட பேச வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க வந்த வேகத்திலேயே போயிட்டாங்க. இன்னும் ஒரு சந்தவம் இருக்காங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, அவங்களும் போயிட்டாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 01272775000 மூன்று கதை போல 01272775111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாக இணைந்து உங்களுடைய அன்பான சொந்தங்களுக்கு திரும்பி பாடல்களையும் கேட்கலாம். இப்போ கூட பேச வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? அபிஷாலினி. எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அபிஷாலினி, என்ன ஒரே பயந்து பயந்து பேசிட்டு இருக்கீங்க? மெதுவா சைலண்டா இல்லையா? எப்பவும் இப்படித்தான் பேசுவீங்களா? ஓகே ஓகே அபிஷாலினி, என்ன செய்றீங்க? வேலைக்கு போறீங்களா இல்ல படிக்கிறீங்களா? என்ன கிரேட் படிக்கிறீங்க நீங்க? ஓ லெவல் செய்றீங்களா? ஓகே ஓகே அபிஷாலினி, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? தமிழா? ஓகே ஓகே மா. அடுத்த மாதிரி சூப்பரான படம் இருக்கு. அந்த படம்ல யார் யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே ரொம்ப நன்றி நன்றி. அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா சைலண்டா பேசிட்டு போயிருந்தாங்க. அடுத்த மாதிரி சூப்பரான படம் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: நன்றி. அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: சரோஜினிக்காகவும் தேஜா மற்றும் மகள் அர்ச்சனிக்காகவும்
2: வாழ்க்கையில பூந்துட்டா அவைய நெஞ்ச மட்டும் தான் தொட்டான்னு நினைச்சேன். மேரே தில் க்யா ஹோ கயா.

0: விஷய திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஹீடனையா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாயிருக்கேன். தோப்பு கொச்சி கடையில இருந்து ஹீடன்.
0: ஹீடனையா எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாயிருக்கேன். உங்களோட அருமையான பாடல்களை பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு.
0: அப்படியா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: ஓகே.
1: நீங்க சாப்பிடலன்னு தெரியும்.
0: அப்படியா? ஓகே ஓகே. இன்னைக்கு வேலையா வீட்டுல இருந்தீங்களா?
1: வீட்டுல வேன் தொழிலும் வீட்டுல வேன்.
0: ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: ஆதித்யா அமிந்து அமிந்து கிமாயா ரோசல் கம் சுப்ராஜ் பொங்கு பன்னெண்டு சப்போஸ் அந்த பத்துல வாட்டம் வெளிமாட செல்வம் மக்கள் திருமதி ராஜா தஹாரா மெரின் அருள்மொழி அதுபோல தனலக்ஷ்மி பத்மா சயன்குமார் ஐயா கண்ணு உமாச்சந்திரன் கிருஷ்ணவர்த்தன் சின்னையா மகாதேவன் வீரையா திருச்சியல் இந்த நேரத்துல வசந்த கோலுக்கு அனைவருக்காகவும்
0: நன்றி.

0: சூத்திரப்படுத்திருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: தயாலன் மேடம்.
0: தயாலன் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு மேடம். மேடம் நலமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் தயாலன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நீலாக்காயும் நேரும் தரணும், உலா போக நீயும் வரணும். நீலாக்காயும் நேரும் தரணும்,

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் வந்திருக்காங்க சுரேஷ். வணக்கம். வணக்கம் வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சுரேஷ். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நன்றி.

பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சி தொடர்ந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் சங்கர். விடைபெற செல்லும் நாரின் உங்கள் அன்பின் ரூபகுமார், ஸ்ரீ ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நன்றி ஸ்ரீ ஷூபி. நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9 மணி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு இரவும் ஏதோ ஒரு கதையை சொல்லி செல்லும் இல்லையா? ஒரு சில குரல் நம்ம எவ்வளோ ஆக்கிரமித்திருக்கு அப்படிங்கிறது அந்த குரல் கேட்காத அந்த நாளில் தான் தெரியும். அப்படியே நம்மை பிடித்தமானவர்கள் அல்லது நமக்கு பிடித்தமானவர்கள் பேசாமல் போகும் தருணங்களை எண்ணி கவலையில் அல்லது உறங்க மறுக்கும் விழிகளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்ல உங்களோடு நான் வசந்த நிலாவில். நீங்களும் என்னோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இந்த 3 மணித்தியாலம் இணைந்தே பயணிக்கலாம். உங்களது கதையாடலை உரையாடலை என்னோடு தொடர்பு கொண்டு தெரிவியுங்கள். 0112-2-175-00 அல்லது 0112-2-175-111 அப்படிங்கிற இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா 0764-047-1026 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு, கைகள் மேல ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது வசந்தம் எஃப்எம் பேஜுக்கு வாங்க. அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே கூட உங்களோட கருத்துக்களையும் கவலைகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் கூட தெரிவிக்கலாம்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். சில காலங்கள் கடந்து வந்த பின்னும் இந்த கடந்து வந்த நினைவுகளை எண்ணி பார்க்கும்போது தான், ஓ இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நமக்கே தோணும் இல்லையா? இந்த மாதிரியான சுமையான நினைவுகளை சுமந்து இன்றைய வசந்த நிலாவும் பயணிக்கவிருக்கிறது. நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட இணைந்து கொள்ளுங்க. இப்போது கோகிலன் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் தோட்டத்துக்கு இருக்கேன். வேலை பார்த்து முடிஞ்சு நைட்டு காவலுக்கு இருக்கேன். யானை காவல்.
0: யானை காவல். யானைக்கு நீங்க காவலா இல்ல யானைகிட்ட இருந்து காவலா?
1: யானைகிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது.
0: சரி, அப்படி இருக்கும்போது
1: நம்மளையும் தோட்டத்தையும் பாதுகாக்கிறேன்.
0: என்ன தோட்டம் அது?
1: தோட்டம் வந்து கத்தரி சகல பயிர்.
0: எல்லா பயிரும் இருக்கு இல்லையா?
1: இரவு
0: நேரங்கள்ல நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்களா இல்ல உங்களோட சேர்ந்து வேற யாரும் இருக்காங்களா காவலுக்கு?
1: வீட்டை வைத்தாரு ஓட்டமாடி பஸ் வந்து
0: நன்றி. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அப்பா நெல்லாண்டியாவும், அம்மா பார்வதி, தம்பி ஜெயந்தன், டச்சன்,
0: சரி,
1: மகன் திலக்ஷன், எல்லா உறவுக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல பாட்டு ஒன்று தருவீங்களா?
0: சரி, நல்ல பாடல் ஒன்று தருகிறேன். உங்களுக்கு என்ன
1: பாடல்? அண்ணா நான் கேட்கிற பாட்டு ஒன்று தருவீங்களா?
0: என்ன பாடல்? வைகாசி
1: மாதம்.
0: நீங்களும் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் கேட்டு

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒரு சில பாடல்களை கேட்கும்போது அந்த பாடல்களின் வரிகளின் அர்த்தங்கள் புரியும் போது நானே என்னை மறந்து அந்த பாடல்களை கேட்க ஆரம்பிச்சிடறேன். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0112 2775 003 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ தலைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? அப்புறம் உங்க ஊர் எல்லாம் எப்படி இருக்கு? இந்த இரவு எப்படி ஆனது உங்களுக்கு? அப்படியா? நானும் நல்லா இருக்கேன். உங்களோட அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு.
1: நன்றி
0: நன்றி. என்ன பாடல்?
1: பாடல்
0: யார முடிஞ்சிருக்கீங்க நீங்க? அந்த காலம் பாட்டு மாதிரி தெரியல. கடல் இப்ப வந்த பாடல் தானே? ஆனாலும் எந்த காலமாக இருந்தாலும் என்ன, நெஞ்சுக்குள் பிடித்தவரை முடிஞ்சு வைக்கிறதுக்கு காலங்களும் தேவையில்லை தானே, இல்லையா? சரி, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க அந்த பாடலுக்காக?
1: அன்பான அறிவிப்பாளர்களுக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். என்ன நான் செய்வேன் உன்னோட வாழ, இந்த மாதிரியான கேள்விக்கு விடை தெரியாமலே பல பேர் பல இரவுகள் ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்பவும் இருக்கலாம். அப்படி யாரெல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான வணக்கங்களோடு பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கிறார் ஹட்டன்லேருந்து. ஹாய் ப்ரோ, இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரவி வந்திருக்கார். இங்கிரியிலேருந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ் இணைந்திருக்காங்க. வணக்கம்னா நானும் வசந்த நிலாவோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னை இணைத்து கொண்டு இனிமையான பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி தன்னமனார் செல்வசந்திரியிலிருந்து சுதன் வந்திருக்காரு. ஹாய் அண்ணா, இனிய இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நவீன் வந்திருக்காரு ஹட்டன்லேருந்து. அன்பு கலந்த இரவு நேர வணக்கம் சகோதரா. மஸ்கேலிய கங்கவத்தியைச் சேர்ந்த பத்மநாதன், ஸ்ரீ செல்வரத்னம், லோகநாதன் இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இனி இரவு நேரம் வணக்கம்னா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு சசி. கிரிபொருவா அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஹாய், சந்தோஷமான வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமைன்னு சொல்லி வந்திருக்கிறாரு அருணசுதன். நானோயிலிருந்து அன்பான இரவு நேரம் வணக்கம்னா அப்படின்னு சொல்லி பூனாகலிருந்து ஜெயஸ்தாஸ் இணைந்திருக்காங்க. மனைவி பிரியங்காக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா இணைந்திருக்காங்க. இரவு வணக்கம், நான் மூதூர் பட்டித்திலிருந்து வடிவேல், வசந்தம் வானொலியின் அபிமான நேயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், அன்பான இரவு வணக்கம் அண்ணா. அம்மா தவமணி, தயாலினி, சாருஜான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகு சுந்தரம், செங்கலடியில் இருக்கிற சுகுமார், கல்லடியில் இருக்க புவனேந்திரன், கழுதாவலையில் இருக்க பாக்கியராஜா, எராவூர் கந்தலாயைச் சேர்ந்த சுதர்ஷன் எல்லாரும் இணைத்துக்க சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவலையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஷ் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இரவு நேர வணக்கங்களோடு அக்கறை பெற்று பாப் டெய்லர் நிசார் வந்திருக்காரு. சங்கர், அன்பான வணக்கம், நிகழ்ச்சி பாடல்கள் அனைத்துமே அருமை, நானும் நிகழ்ச்சியோடு. குறிஞ்சாங்கேணி கிண்ணியாலிருந்து அசூருதீன் வந்திருக்காரு. நூர்ஜஹான், அன்வர், ஜாரி, ரிகாஸ், ரியாசாத், ரீனா குட்டி எல்லாரையும் இணைத்துக்க சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு நேர வணக்கம், மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம், தீபா குடும்பம் எல்லாரையும் இணைத்துட்டு. கொட்டுக்கலையிலிருந்து முத்தையா காளிமுத்து வந்திருக்காங்க. ஹாய் இரவு வணக்கம், கின்யா மௌருஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காரு. இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு சென்னை சூப்பர் சிங்கர், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் பாடல்கள் அருமைன்னு சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. ஹாய் சங்கர், இரவு நேர வணக்கம்னு சொல்லி மனோ வந்திருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் கொட்டகலையிலிருந்து சந்தியாகு வந்திருக்காரு. ஹாய் அண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லி கவிதைகளின் காதலின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த காதலியோட பேர் என்னன்னு சொல்லியிருந்தா அதையும் சேர்த்துருக்கலாம். இனி இரவு வணக்கம், நான் நட்டன்லேருந்து கலைமதி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சண்முகராஜா வந்திருக்காங்க. ரத்தொட்டையிலிருந்து இரவு நேர வணக்கங்களோடு கரோலினா ஆகாஷ் வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம், உருவடவத்தை தமிழ்நாடு தோட்டத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. நிர்மலா பாலா வந்திருக்காங்க. ஹாய் புஷ்பா, அன்பான இரவு நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு. சாமிமலை பெரிய சோலங்கந்த, மனோகரன், கண்ணகி, ஜஸ்டின், நிஷா, துஷி, ஸ்வர்ணா, அனுஷா, சந்திரகுமார்லாம் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆயண்ணா அன்பான வணக்கம், நான் மஸ்கேலியாலிருந்து முரளிதரன் வந்திருக்காங்க. மஸ்கேலியா டூ நல்லது நீ ரோட்டில் வந்து இருக்கிற அம்சி ஹோட்டலில் சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளி சீர் எல்லாருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரவு வணக்கங்களோட நிஷா மீண்டும் வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் அக்கறைப்பற்றுலேருந்து கிருஷ்ணபிள்ளை வந்திருக்காங்க. வணக்கங்களோடு பாலகார்த்திகா வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீ சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறாரே, இரவு வணக்கங்களோடு. ஆய் அண்ணா அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சஃப்னாஸ் வந்திருக்காரு. நீங்களும் தொடர்ந்து வசந்த நிலாவில் அழைப்பினை மேற்கொண்டு என்னுடன் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 01-2-775-00 அல்லது 01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 07-6-04-7-102-6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 07-6-04-7-102-6 அப்படிங்கிறது எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். அதனூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை, கவிதைகளை,
உங்களது எண்ணங்களை கூட பகிர்ந்து கொள்ளலாம். எதுவுமே பேசாமல் ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஏன்னா

தேட வேண்டாம். முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடும். அதை அள்ளி அழைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் என்னோடு அழைப்பினை மேற்கொண்டு உரையாடலாம். அலையுங்கள் 0312 775 0 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா 0764 7126 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினோட இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் போங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக வசந்தம் எஃப்எம்இன் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே கூட உங்களோட கருத்துக்களை எங்களோட இணைந்து பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல் நலமாக உற்சாமல் இருக்கேன். உங்களுக்கு இருவேன் சார்.
0: எப்படி போணுச்சு இந்த நாள் எல்லாம் உங்களுக்கு?
1: நாளெல்லாம் உற்சாகம் வசந்தோடு போயிட்டு இருந்துச்சு.
0: சிறப்பு. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக? யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: பாலகே சார், காபாத்த நீலகாந்தம் ரம்சி குடும்பத்தை காயும், மருமகன் ஜெகன் குடும்பம், மருமகன் அருள்செல்லி, மருமகன் சங்கீதா குடும்பம் சார், வானம் அருள்மொழி, முந்தாஸ் பேகம், கோயதன், ஈடன், மரசு, சின்ன மகாதேவன், ராஜலட்சுமா, மூர்த்தி, இமானுவேலே, சோமசிரி, தயாலன், உமாச்சந்திரன், கிருஷ்ண பக்தர், ஸ்ரீகாந்த், பண்டிட் சங்கத்தொலை, சுலைமான், பாதுக சின்ன தம்பி, பகுந்தரா தாரணிமா, சரோஜனிமா, அன்பான ஹரில் பாடல், உங்களுக்காக பாடல கேட்போம் சார்.
0: நன்றி.
1: நன்றி வணக்கம் சார். நன்றி சார். வாய்ப்பு தான். நன்றி சார்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை மேற்கொண்ட என்னோட இணைந்து கொள்ளலாம். அலையங்கள் 01127750 அல்லது 01127750 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? அவரை அழைப்புல காத்துருங்கன்னு சொன்னேன், ஆனா காத்துருங்கன்னு சொன்னது அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போது ஃபேஸ்புக்ல மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப்பினோட கூட எங்களோட இணைந்து கொள்ளலாம். அதுக்கு எங்களோட வாட்ஸ்அப் இலக்கங்களை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். 07604 7 202 6 அப்படிங்கிறத எங்களோட இலக்கம். 07604 7 102 6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட நீங்க இணைந்து கொள்ளலாம். இப்போது வந்திருக்கிறது யாரு? வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: சோப்பூர் செல்வனார். மோஜி.
0: மோஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார்? சுகமா இருக்கீங்களா?
0: நான் நீங்கெல்லாம் நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் நீங்க வந்திருக்கீங்க. நான் சுகமா தான்
1: இருக்கேன்.
0: ஆமா ஆமா. அப்புறம் சொல்லுங்க, எப்படி போகுது உங்க வாழ்க்கை எல்லாம்?
1: வாழ்க்கையெல்லாம் நல்லா போய்
0: கொண்டிருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன புதினங்கள் இன்றைக்கு?
1: நல்லா
0: நல்லா இருக்கேனா. சரி, யாரெல்லாம் யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: நன்றி.

வார்த்தைகள் தேடி தேடி நான் பேசி பார்த்தேனே. மௌனத்தில் பேசும் வித்தை நீதாய் தந்தாய். சில நேரங்களில் இடைவிடாது நம்மோட பேசிகிட்டு இருந்த உறவுகள் ஏதோ சில காரணங்கள்னால, ஏதோ ஒரு சின்ன மன வருத்தங்கள்னால நம்மோட பேசாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த இரவு, அந்த நேரம் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத அதை அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும். இரவு நேரம் தனிமையான ஒரு அறையில், அதுவும் குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில், கண்ணனைக்கு முன்னாடி மனதின் இறுக்கத்தையும் மனதுக்கு பிடித்தவர்களின் நெருக்கத்தையும் விரும்பி, இந்த தனிமையில் இரவு பொழுதனில் நானும் உறங்காதிருக்கிறேன். இந்த தனிமை எவ்வளவு கொடியது என்று தெரியுமா?

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவின் இறுதி மனத்தி ஆலத்துக்குள் இறுதி மனத்தி ஆலத்தின் முதலாவது நேராக தோப்பூர்லேருந்து அனீஃபா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அன்பான வணக்கம் சங்கர்,
0: எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராஜன், நிகழ்ச்சி காட்டிக் கொண்டிருக்கிறேன். அருமையான பாடல்கள், நிகழ்ச்சி சிறப்பு.
0: நன்றி நன்றி நன்றி. அப்புறம் உங்களுடைய இந்த நாள் எப்படி போனிச்சு?
1: நாள் எல்லாம் சந்தோஷமாக நகர்ந்திருக்குது.
0: விடுமுறை தானே இன்றைக்கு இல்லையா?
1: இரவு
0: நேரம் கடல்ல அப்படியே நடந்திருக்கீங்களா? நெடுதூரம் அதெல்லாம் ஒரு அலாதி சுகம். அது சரி சரி. யாரெல்லாம் வினித்துக் கொள்ள போறீங்க அனிஃபா அடுத்த பாடலுக்காக?
1: ஒரு குட்டி கவிதையும்
0: தாராளமாக.
1: கவிதையும் கலைப்போ ஒரு பொய்யாவது சொல். அன்பே என் உயிரோடு ஒட்டி உறவாடும் உறவு, நீ இல்லை என்றால் எனக்கு இந்த உலகமே இல்லை. கனித்துளியில் மலர்ந்த ஈரத்தாமரையே, உயிரோடு உறவாடும் என் உரிமை குரலே, உனக்காகவே நான் உயிர் வாழ்கின்றேன். என் இதயத்தில் பூத்த புத்தம்புது பூவே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று. நன்றி
0: நன்றி அனிஃபா. யாரெல்லாம் சேர்ந்து அடுத்த பாடலுக்காக?
1: பாடலை கேட்பதற்கு வத்தல ஐயா கண்ணே, கம்பஹா அப்துல் மஜீத், தோப்பூர் செல்வனர் மொஹைதீன், தோப்பூர் மோதூர் நூர்தீன் சிராஜ் ஆகியோருக்காக வேண்டியும் எனக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் நேற்று காட்டிக் கொண்டிருக்கிற அனைத்து நேரங்களுக்காக வேண்டி கேட்போம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட இணைந்து கொள்ளுங்கள். அலைங்கள் 01-2-775-0001 அல்லது 01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 07-6-04-7-106 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினோட இணைந்து கொள்ளலாம் அல்லது ஃபேஸ்புக்கினோடாகவும் கூட இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது?
1: மாட்டலையில இருந்து ஹரிதா பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நான் போன் ஆன்சர் பண்ண முன்னாடி நீங்க எவ்வளவு சத்தமா வேணாலும் கேட்கலாம், ஆன்சர் பண்ணதும் குறைச்சிடும். சரி, என்ன செய்றீங்க நீங்க? என்ன
1: செய்றீங்க?
0: நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஃபேஸ்புக்கினோடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தெல்லாம் அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு இணைந்திருக்கிறாரு. இனிய இரவு வணக்கம். சபமால்க்கு அந்த பெரிய குறியானையிலேருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் பலாங்குடியிலேருந்து குமாரி. வணக்கம் அன்பான யாழ்ப்பாணம் பசரையூர்லேருந்து இன்சாஃப் பாடல் தாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் தம்பி இக்பால் ஆகியோருக்காக பாடல் வேணும்னு கேட்டிருக்காரு. இரவு வணக்கம் சொல்லி பரமக்குடியிலேருந்து ஸ்ரீராம் வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி நன்றி சொல்லி ரொசல்கமையிலேருந்து குலராசா வந்திருக்காங்க. சுரேஷ் இணைந்திருக்கிறாரு. அட்டன் கலாவதி ஐயாதுரை முருகதாஸ் சபிக்ஷன் தவிக்ஷா அருண்மொழி வீரையா திருச்செல்வம் அங்கமுத்து குணசீலன் எல்லாரும் இணைந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர், பாடல்கள் எல்லாமே சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய இரவு வணக்கம் சங்கர். பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா இணைந்திருக்கிறாரு. வடவலை இல்லைனா பார்த்திபன் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரா, அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறாரு. இனிய இரவு வணக்கங்களோடு ராஜ் வந்திருக்காரு. இனம் இருக்க போகிறது சில நிமிடங்கள் தான். அந்த நிமிடங்களில் நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினும் ஏற்படுதுங்க 0102-7175-001 அல்லது 0101-7175-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப்பினோடாக இரவு வணக்கங்கள் சொல்லி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அஷான் ஷெவான் இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் வாட்ஸ்அப்பினோடாக இணைந்து கொள்ள 0706-0407-102 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப்பினூடாக இணைந்து கொள்ளலாம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இத்தனை நேரமும் இணைந்திருந்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் இனிய இரவு வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் விடைபெற்று செல்லப் போகிறேன். விடைபெறும் நான் என்றும் பிரியமுடன் சங்கர். இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு பொழுது, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு பேசு.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: கேட்கட்டும். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: நிலையில்லாத உலகம், நிம்மதியில்லாத வாழ்வு, நித்தமும் மானிட வர்க்கம் அழிவின் பாதையில் செல்லுகிறது. தீய பழக்கங்கள் பாவங்களை பிறப்பிக்கின்றது. தாறுமாறான காரியங்கள் காலங்களை கெடுக்கின்றது. மன்னிப்பும் மன நிறைவும் பெற்று மகிழ்வுடன் மனம் திரும்பி வாழ மன்னன் இயேசு உம்மை அழைக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகள், ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் பொல்லாதது. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது ஒரு வாடகை வீடுதான். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வாழவும், மீட்பராகிய உம்மை விசுவாசித்து மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் பெற்று வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த காலை உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான காலையாக மாறட்டும். நேர்கள் இப்போது முதல் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேர்மை இப்போது 5:02.

வளர்ந்துருக்கும் இந்த காலை பொழுதுல சந்தோஷ் சார்களோட ரொம்ப சந்தோஷமா இணைந்திருக்கிறோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 01 2 2 75 00 01 அல்லது 01 2 2 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் இலக்கங்களை சொல்றேன், நோட் பண்ணி வச்சு டக்குன்னு மெசேஜ்னு போடுங்க. 07 6 0 4 7 102 6 அப்படிங்கிறத எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணிடாதீங்க, மெசேஜ் போடுங்க. அப்படி இல்லைன்னா டக்குன்னு ஃபேஸ்புக் வாங்க. ஃபேஸ்புக் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே சந்தோஷாரலுக்காக ஒரு சூப்பரான பதிவு போட்டுருவோம். அதன் கீழே கூட உங்களோட வாழ்த்து செய்திகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த காலையில் யாருக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இணைந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். காலையிலேயே யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வாழ்த்து சொல்லி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இனிய காலை வணக்கம் அண்ணா. மட்டக்களப்பு குக்குவில்ல இருந்து சிவரஞ்சினி, அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டுமண்ணா அப்படின்னு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க. சுபயோகா குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அனைத்து வசந்தம் வானொலியின் சொந்தங்களுக்கும் தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அகரபத்தனையிலிருந்து இராமன் கேதீஸ்வரன் வந்திருக்காங்க. ஆய் அன்பான காலை நேர வணக்கம் ஆர்ஜே சங்கர். பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கங்களோட அந்தகலையிலிருந்து அரசு அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி, வேளாண்கல தோட்டத்திலிருந்து நிமால்குமார் வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் நலமுடன் அமைய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சண்முகநாதன் கலஹாலிருந்து வந்திருக்காரு. ஆய் அண்ணா இனிய காலை நேர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம் எல்லாரையும் கொடகலையிலிருந்து இணைந்திருக்காங்க வாழ்த்துக்களோடு. முத்தையா காளிமுத்து, இனிமையான காலை நேர வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? காலையிலேயே நான் நல்லா இருக்கேன். என்னையும் நினைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் வசந்தம் சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு அறந்தாங்கி ஐயப்பன். இனிய கால நேர வணக்கம் நிகழ்ச்சியுடன் நாங்களும் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் வாழ்த்துக்கள். இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்காங்க தயாகரன், யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, திலுக்ஷன், நண்பன் உஷாந்தன் எல்லாரும் இணைத்துக்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களோட காலை வாழ்த்து செய்தியை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இது சந்தோஷ சேரல், நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

வெரசா போகையில் கொஞ்சம் கவனமாகவும் போங்க, காலையிலே சங்கடங்களை தவிர்த்து கொள்ளலாம். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்னோட சந்தோஷ்டாரல் நிகழ்ச்சியில். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 875 0301 அல்லது 0312 875 111 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0764 0407 102 அப்படிங்கிறவங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அல்லது ஃபேஸ்புக் போங்க, அங்கே சந்தோஷ் சாரலுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம் வசந்த எஃப்எம் பேஜில். அதன் கீழே கூட உங்களோட கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் அழைப்பினூடாக இணைந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மயிலம்பாலிலிருந்து பொன்னம்பலம் இணைந்திருந்தார். பாதுக்க சின்னத்தம்பி அவர்களை இணைத்துக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. அடுத்து தொலசோலையிலேருந்து பூமிகா சின்னத்தம்பி அவங்களையும், அதுக்கப்புறம் தொலசோல ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், கிஷான் பிரபா, நாகேந்திரன், விஜயகுமார், ரமணி திலூக்ஷன், அப்புறம் எட்டியாந்தொட்டை சிவா ஜுவல்லரியில் இருக்க எல்லாரையும் இணைத்துக்க சொல்லி பாதுக்கிலிருந்து சின்னத்தம்பி இணைந்திருந்தார். அடுத்ததாக சின்னையா மகாதேவன் வந்து தும்மதுர அவிசாலையிலேருந்து இணைந்து அம்மாந்தோட்டை ஜமீலா, அது மட்டும் இல்லாமல் கொழும்பு 14 மும்தாஸ் பேகம், மகள் அனுஷனியையும் இணைத்துக்க சொல்லி சொல்லியிருந்தார். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.